கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர். பாடல் இடம்பெற்ற படம் அம்மன். நேரம் 5:31:45. ஒலித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருமலை தெய்வம் படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

ஒலிக்கயிருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன். பாடல் இடம்பெற்ற படம் தெய்வம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் ஆவணி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:55. நேயர்களினை கேட்கலாம் குரள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

பகை, பாவம், பயம், பழி என்ற நான்கும் பிறன்மனை நோக்குவனிடத்தில் என்றும் குடிகொண்டிருக்கும். குறள் எண் 146, அதிகாரம் பிறனில் விழையாமை.

பகை பாவம் பயம் பழி என்ற நான்கும் பிறன்மனை நோக்குவோனிடத்தில் என்றும் குடிகொண்டிருக்கும். குறள் எண் 146 அதிகாரம் பிறனில் விளையாமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில்

வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஓமன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:03. நேர்களினை கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். இன்று காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். இன்று காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள்.

நேர்லை இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும்.

இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உனக்காக தானே சொல்கிறேன் என்று அன்பின் பெயரில் திணிக்கப்படும் பிறரின் எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிப்பது என்ற தலைப்பில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. காலை 10:02 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று 10:12 மனம் விரும்புதே நிகழ்ச்சி உலாவர காத்திருக்கிறது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள். காலை 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொம்மைகள் பற்றி சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் என்ற தலைப்பில் தோழிகள் பேச இருக்கிறீங்க. 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் சேகர் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் வெட்டி வேரின் வியக்க வைக்கும் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல். 3:02 திரை அருவி நிகழ்ச்சி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நான்கு இரண்டுக்கு புதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இன்று 1974 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் உலாவர கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை நிகழ்ச்சி. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள்.

இன்று இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள் கேட்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு. இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை. இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்று சங்க இலக்கியங்களில் மடலேறுதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியின் நேயர்களின் விருப்ப பாடல்கள் உலாவர கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயல்

0: நிலைப்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும். நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது வீட்டுக்கடன் வாகனக் கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும் இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக் கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின்

அண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இனிமை நிறைந்திருக்கட்டும். இந்த புதிய பொழுது உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் புதிய சிந்தனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். காலை பொழுது என்பது ஒரு புதிய தொடக்கமாகும். அதனால் இந்த நாளை இறைவனின் நினைவோடு தொடங்குவோம். ஒரு நிமிடம் நம்முடைய எண்ணங்களை அமைதிப்படுத்துவோம். மனதில் இருக்கும் கவலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். நம்மை சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து பார்ப்போம். இறைவா, இன்று எனக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள்வோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்சல்

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் ஒரு கேள்வியை கேட்டிருப்போம். நம் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? ஆனால் அதே சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த சோதனைகள் தான் நம்மை அதிகம், நமக்கு அதிகம் கற்றுக் கொடுத்திருப்பதை உணர முடியும். சில கதவுகள் நமக்காக மூடப்படலாம், ஆனால் அதற்கு பின்னால் வேறு ஒரு கதவு திறக்கப்படலாம். சில விஷயங்கள் நம் விருப்பப்படி நடக்காமல் போகலாம், ஆனால் அது நம் வாழ்க்கைக்கு தேவையான வேறொரு பாதையை திறந்திருக்கலாம். ஆதலால் நடக்காததை நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக நடக்கப் போகும் நல்லதை நம்புவோம். இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது என்பது நாம் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன வலிமையை எனக்கு தா என்று கேட்பதற்கும் தான். நிலை பண்பலை 102.6 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: சிந்தையில் இறைவனை நினைத்துக் கொண்டு செவிகளில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. காலை என்பது வெறும் பொழுதின் தொடக்கமல்ல. நம்முடைய நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் கனவுகளையும் புதிதாக தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகும். இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலை தேர்ந்தெடுப்போம். ஒருவருக்கு உதவுவோம், ஒருவரை ஊக்கப்படுத்துவோம், ஒருவரிடம் அன்பாக பேசுவோம், அல்லது நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று தொடங்குவோம். இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: நேர்கள் இணைந்திருப்பது நிலைப்பான்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். சிறிய நல்ல செயல்கள்தான் பெரிய மாற்றங்களுக்கான விதைகளாகும். மேலும் நம் மனதிற்குள் தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்களை நிரப்பாமல் இருப்போம். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று சொல்லி பார்ப்போம். எல்லாம் முடிந்துவிட்டது என்பதற்கு பதிலாக இன்னும் ஒரு வாய்ப்பு நமக்காக காத்திருக்கிறது என்று நம்புவோம். நான் தனியாக இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக என்னால் என்னை நானே தைரியப்படுத்தி கொள்ள முடியும் என்று நினைத்து பார்ப்போம்.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல்
1: ஆத்திமுத்து ஜோஹரா.

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

தன் உடல் குளித்து ஒலுவெடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவெடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள். தன் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள். நீங்குல கண்ணு.

பாடி பேணுவாள், ஆண்டின் அருள் மணக்கும் ரமலானில் நோன்பு காணுவாள். வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள். நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீன் புற கண்ணு.

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள். கணவன் வரவறிந்த

0: நேர்லி கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:45. நேர்களினை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரியர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: காற்றில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை கிரகித்து பயிருக்கு கிடைக்கும் வகையில் மாற்றி தரக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் மண்ணில் உள்ள கரையாத மணிச்சத்து, சாம்பல் சத்து, துத்தநாக சத்தை கரைத்து பயிருக்கு

0: அளிக்கும் நுண்ணுயிர்கள் தான் உயிர் உரங்களாகும். அசோஸ்பைரிலம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்த மண்ணில் நிலைப்பெற செய்யும் ஒரு வகை பாக்டீரியம் ஆகும். இது பயிர்களின் வேர்பகுதியில் வாழ்ந்து காற்றில் உள்ள தழைச்சத்த உறிஞ்சி நேரடியாக பயிர்களுக்கு வழங்குது. மேலும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான இண்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலின், சைட்டோகைனின் போன்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்வதால் பயிரின் வளர்ச்சி நன்கு ஊக்குவிக்கப்படுது. வேளாண் விரிவாக்க மையங்களில் கிடைக்கக்கூடிய அசோஸ் பயிரிலம் நெற்பயிருக்கும் சோளம், கம்பு, ராகி, மக்காச்சோளம், திணை, சாமை, எள், பருத்தி போன்ற பயிர்களுக்கும் ஏற்றதாகும். ரைசோபியம் என்பது பயறு வகை செடிகளின் வேர்களில் வேர் முடிச்சுகளை உருவாக்கி காற்றில் உள்ள தழைச்சத்த நிலைநிறுத்துது. இவை உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை போன்ற அனைத்து பயறு வகை பயிர்களுக்கும் ஏற்றது. பாஸ்போ பாக்டீரியா தன் செல்களிலிருந்து சுரக்கக்கூடிய ஃபார்மிக் அசிட்டிக், புரோபியோனிக், லாக்டிக், கிளைகாலிக், பியூரிக் மற்றும் சக்சினிக் போன்ற அங்கக அமிலங்கள் மூலமாக கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி கொடுக்குது. பாஸ்போ பாக்டீரியா அனைத்து பயிர்களுக்கும் அனைத்து பருவத்திற்கும் ஏற்ற உயிர் உரமாகும். அசோஸ் பயிரிலம், பாஸ்போ பாக்டீரியா ஆகிய ரெண்டு முக்கிய நுண்ணுயிரிகளையும் ஒரே கலவையாக கொண்ட கூட்டு உரம் அசோபாஸ் ஆகும். இதன் மூலம் பயிருக்கு தழைச்சத்தும் மணிச்சத்தும் ஒரு சேர கிடைக்குது. அசோபாஸ் தானிய பயிர்கள், சிறுதானிய பயிர்கள், நெல், தரிசு பயிர்களுக்கு ஏற்ற உயிர் உரமாகும். உயிர் உரங்களை பயிர்களுக்கு இடுவதால் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரங்களின் அளவில் 25% நாம் குறைத்து இடலாம். உயிர் உரங்களை இடுவதால் அனைத்து பயிர்களிலும் 15-30% கூடுதல் விளைச்சல் கிடைக்கும். மண்ணின் வளம் அதிகரிக்கப்பட்டு மண்ணின் தன்மை கெடாமல் பாதுகாக்குது. மண்ணின் ஈரப்பதத்தை காத்து வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறது. வேர்களின் வளர்ச்சியும் தூர்களின் எண்ணிக்கையும் இதனால் அதிகரிக்கிறது. இது வளர்ச்சி ஊக்கிகளை சுரப்பதால் பயிர்களின் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது. வேர்களும் திசுக்களும் வளம் பெற்று கதிர்களில் மணிகள் செழித்து வளர உதவும். நுண்ணுயிர் உரங்களை விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். நாற்றுகளை நுண்ணுயிர் உரக்கரைசலில் நனைத்து நடலாம், மண்ணில் இடலாம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான 1 கிலோ திரவ நுண்ணுயிர் உரத்தை அரிசி கஞ்சியுடன் கலந்து கூழ் போல கரைசலாக்கி கொண்டு இந்த கரைசலை நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட விதையுள்ள பாத்திரத்தில் சிறிது சிறிதாக ஊற்றி நன்றாக கிளறணும். இதனால் ஒவ்வொரு விதையிலும் நுண்ணுயிர் கலவை நல்ல ஒட்டிக்கொள்ள ஏதுவாகும். இப்போது பார்ப்பதற்கு ஒரு மேல்பூச்சு போன்ற அமைப்பு ஒவ்வொரு விதையிலும் தெரியும். பின்னர் விதைகளை சாக்கின் மீது பரப்பி நிழல்ல சுமார் 30 நிமிடங்கள் உலர்த்தணும். இவ்வாறு உலர்த்தப்பட்ட விதைகளை உடனடியாக விதைக்கலாம். நாற்றுகளை பிடுங்கி வயலில் நடுவதற்கு முன்பு நாற்றின் வேர்பகுதியை மட்டும் நுண்ணுயிர் உரக்கரைசலில் நனைத்து பின்பு நடலாம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான கரைசலை தயார் செய்ய 1 கிலோ திரவ நுண்ணுயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து கரைசலாக்கி கொண்டு இந்த கரைசலில் நாற்றுகளின் வேர்களை சுமார் 30 நிமிடங்கள் நனையும்படி வைத்திருந்து பிறகு நடவு செய்யணும். இதனால் நுண்ணுயிரிகள் அதிக எண்ணிக்கையில் வேர்களில் ஏற்றம் பெறும். மண்ணில் இடுவதற்கு ஒரு ஹெக்டருக்கு தேவையான 2 கிலோ திரவ நுண்ணுயிர் உரத்தை 25 கிலோ மண் மற்றும் 25 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தோட கலந்து ஒரே சீராக தூவணும். இவ்வாறு நிலத்தில் நேரடியாக இடுவதால நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை மிகுதியாகி பயிர்களுக்கு அதிக அளவில் சத்துக்கள் கிடைக்கும். உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு உகந்த உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நுண்ணுயிர் உர பாக்கெட்டுகளை உலர்ந்த குளிர்ச்சியான இடங்களில் சேமித்து வைக்கணும். நுண்ணுயிர் உரங்களை பூச்சிக்கொல்லி, புஞ்சானக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளுடன் கலந்து இடக்கூடாது. விதையுடன் கலக்கும் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தும் போது நுண்ணுயிர் உரங்களை கடைசியாக கலக்க வேண்டும். நுண்ணுயிர் உரங்களை அதிகாலை நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். நுண்ணுயிர் உரங்கள் விதைகளுடன் ஒட்டிக்கொள்வதற்கு அரிசி கஞ்சியை பயன்படுத்தலாம். ரசாயன உரங்களுடன் நுண்ணுயிர் உரங்களை கலந்து இடக்கூடாது. நிலத்தில் இடும் நுண்ணுயிர் உரங்கள் நன்கு செயல்படுவதற்கு நிலத்தில் தொழு உரங்கள் மற்றும் அங்கக பொருட்களை அதிகம் இட வேண்டும். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளை விதைப்பிற்கு முன் விதை பரிசோதனை செய்து அதன் தரத்தை உறுதி செய்து கொண்டு பின்னர் விதைக்கவும். விதையின் தரமானது அதன் முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலவன்கள் இல்லாமல் இருப்பது போன்ற காரணிகளால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதிக முளைப்பு திறன், கல், மண், தூசி இல்லாத மற்றும் உடையாத முழு விதைகள், அளவான ஈரப்பதம், பிறரக கலப்பு இல்லாத இன தூய்மையான விதைகளை விதை பரிசோதனையின் மூலம் உறுதி செய்து விதைக்கும் போது அனைத்து விதைகளும் முளைத்து பயிர் எண்ணிக்கை சரியான அளவில் பராமரிக்கப்பட்டு மகசூலும் அதிகரிக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானமும் அதிகரிக்கிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.

0: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 81 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 65 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 31% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 நேரம் காலை 6:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரிணி. தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 8 படிக்கிறேன். புயல், சுனாமி போன்ற சமயங்களில் பனைமரங்கள் உயிர்களை காத்துள்ளன. அவற்றின் வலிமையான தண்டு மற்றும் இலைகள் பலத்த காற்றை தாக்கும் மின்னல் தாக்குகளிலிருந்து பாதுகாக்கவும் இவை உதவுகின்றன. பனைமரங்கள் பறவைகள், விலங்குகள், குறிப்பாக யானைகள் மற்றும் பூச்சிகளுக்கு உணவு மற்றும் வாழிடமாக அமைகின்றன. இது மனித விலங்கு மோதலை குறைக்க உதவுகிறது. குறைந்த நீர் தேவை மற்றும் கார்பன் உறிஞ்சும் திறன் கொண்ட இந்த மரங்கள் பசுமை பரப்பை அதிகரித்து சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துகிறது. பனைமரம் வெறும் மரம் அல்ல, அது தமிழ் மண்ணின் அடையாளம், விவசாயங்களின் நண்பன் மற்றும் சூழலின் காவலன். பனைமர வளர்ப்பு என்பது சூழல் பாதுகாப்போடு பொருளாதார மேம்பாட்டையும் உறுதி செய்யும். பனைமரத்தை பேணி வளர்ப்போம். பனைமரம் வளர்த்தால் பருவம் தலைக்கும். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் ஹரிணி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் PR பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
3: இனிய காலை வணக்கம். இயற்கை வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம். மண் என்பது

0: அது உயிர்கள் நிறைந்த ஒரு உலகம். மனிதர்கள் வாழ்வதற்கு பூமி எவ்வளவு முக்கியமோ, அந்த பூமியின் மேலிருக்கும் மண் அதைவிட முக்கியமானது. மண்ணுக்கு கீழே எண்ணிலடங்கா உயிரினங்கள் வாழ்கின்றன. ஒரு கைப்பிடி ஆரோக்கியமான மண்ணில் உலக மக்கள் தொகையை விட அதிகமான நுண்ணுயிர்கள் இருக்கலாம் என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மண்ணை உயிரோட்டத்துடன் வைத்திருக்கின்றன. காடுகளுக்கு யாரும் உரம் போடுவதில்லை, அதற்கு யாரும் தண்ணீர் ஊற்றுவதில்லை, இருந்தும் மரங்கள் செழித்து வளர்கின்றன. அதற்கு காரணம் மண்ணில் வாழும் உயிரினங்கள் தான். உதிர்ந்த இலைகளையும் கிளைகளையும் இவை சிதைத்து மீண்டும் தாவரங்களுக்கு உணவாக மாற்றுகின்றன. இதுவே இயற்கையின் அமைதியான மறுசுழற்சி என்பர். மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் முக்கிய வீரன் மண்புழு. உழவனின் நண்பன் என்றும் அழைக்கப்படும் மண்புழு மண்ணுக்குள் சுரங்களை உருவாக்குகிறது. இதனால் காற்றும் நீரும் எளிதில் மண்ணுக்குள் செல்கின்றன. அது வெளியிடும் கழிவுகள் இயற்கை உரமாக மாறுகின்றன. ஒரு மண்புழு தனது வாழ்நாளில் மண்ணில் அமைப்பையே மாற்றும் திறன் கொண்டது. மண்ணுக்கும் மரங்களுக்கும் இடையே ஒரு மறைமுக இணையம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? பூஞ்சைகளின் மெல்லிய இலைகள் பல மரங்களின் வேர்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கின்றன. இதை அறிவியலாளர்கள் வுட் வைட் வெப் என்று அழைக்கின்றனர். இந்த இயற்கை வலை அமைப்பின் மூலம் மரங்கள் ஊட்டச்சத்துக்களையும் சில நேரங்களில் ஆபத்து குறித்த தகவல்களையும் பரிமாறிக்கொள்கின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகில் உள்ள காடுகள் மற்றும் தாவரங்களை விட மண் அதிக அளவில் கரிம கார்பனை சேமித்து வைக்கிறது. மண் ஆரோக்கியமாக இருந்தால் வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு ஒரு பகுதி மண்ணில் பாதுகாப்பாக சேமிக்கப்படுகிறது. ஆனால் மண் சேதமடைந்தால் அந்த கார்பன் மீண்டும் வளிமண்டலத்திற்கு சென்று புவி வெப்பமயமாதலை அதிகரிக்கிறது. இந்த உலகம் எதிர்கொள்ளும் மிக பெரிய சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்று மண் சீரழிவு. நாம் பெரும்பாலும் மண் மாசுபாட்டை பற்றி அதிகம் பேசுவதில்லை. ஒரு முறை மண் நச்சுத்தன்மை அடைந்தால் அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர பல ஆண்டுகள் ஆகலாம். இயற்கை 1000 ஆண்டுகள் உருவாக்கிய செல்வத்தை மனிதன் சில ஆண்டுகளில் இழக்கச் செய்கின்றான். மண்ணில் காலடி வைக்கும் ஒவ்வொரு முறையும் அது வெறும் நிலமல்ல, கோடிக்கணக்கான உயிர்கள் வாழும் ஒரு அமைதியான உலகம் என்பதை நினைவில் கொள்வோம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும் உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும் உங்கள் மனதில்

0: மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் விதைக்கவும். இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி நலத்தை நினைப்போம் நல்லதை நடக்கும். கேட்ட லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறோம் நமநிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான படக்கெல்லாம் அடுத்தடுத்து அழகா அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்குவோம். நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: பால் மாடு வளர்ப்பு, பசுமாடுகள் எருமை மாடுகள் வளர்த்து அந்த பாலை அப்படியே விற்று விடுகிற தொழில் இப்போது லாபகரமாக இருக்கிறது. முன்பு நாம் பால் பொருட்களை எப்படி தயாரிக்கலாம், பால் உபரிகள் தயாரிப்பதற்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவை, அதற்கு என்னென்ன கடனுதவிகள் கிடைக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் நாம் விவாதித்திருக்கிறோம். இப்போது நான் கூறுவது பால் மாடுகள் சின்ன கன்றுகள் வாங்கி வளர்ப்பது, அந்த பருவம் வந்தவுடன் அது எத்தனை மாடுகள் இருக்கின்றனவோ பசுமாட்டு பால் தனி எருமை மாட்டு பால் தனி என்று பெரிய பெரிய கேன்களில் பிடித்து அதிகாலையிலும் மாலையிலும் பெரிய பண்ணைகளுக்கு போய் கொடுப்பது. பெரிய அளவிலே நாம் இருந்தால் அவர்களே வாகனம் அனுப்பி நம்மிடம் அந்த பாலை பெற்றுக்கொள்வார்கள். வெளி மார்க்கெட்டில் தனியாருக்கு விற்பனை செய்வதை விட கூட்டுறவு பால் பண்ணைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு விற்றால் உடனுக்குடன் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சில வெளி மாநிலத்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே வந்து நல்ல விலை கொடுத்து பால் வாங்கி பக்கத்தில் உள்ள பண்ணைகளுக்கு கொண்டு சென்று பதப்படுத்தி தங்கள் மாவட்டங்களுக்கு தங்கள் மாநிலங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் நல்ல விலை கொடுப்பதால் இப்போது விவசாயிகள் பாலை கறந்து அப்படியே விற்பனை செய்து கொள்வது லாபகரம் என்று முடிவு செய்து அந்த பால் பண்ணையில் பாலை மட்டும் உற்பத்தி செய்து விற்று விடுகிறார்கள். இதுவும் ஒரு நல்ல தொழில்தான். ஏனென்றால் பெரிய முதலீடு இல்லை, அதற்கு தேவையான இயந்திரங்கள் வாங்குவது, பால் கோவாவிலிருந்து பால் பவுடர் வரை தயாரிப்பது, அதற்கு ஒரு பிராண்ட் நேம் வைப்பது, அது தரத்தை சோதனை செய்வது, அதை விற்பனை செய்து பணத்தை பெறுவது என்பது இக்காலகட்டங்களில் பெரிய அளவில் செய்யக்கூடியவர்களுக்கு தான் லாபகரமாக இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக நல்ல தரமான கன்றுகளை வாங்கி வளர்ப்பது அதே பெரிய லாபம். வளர்ந்து வரும்போது அந்த பசு மற்றும் எருமை அதனுடைய கன்றுகள் போடும், அந்த கன்றுகள் வளர்ந்து அது விற்பனை செய்யும் போது அதிலே லாபம் இருக்கிறது. பால் பண்ணைகளில் பால் மட்டும் உற்பத்தி அல்ல, பால் பண்ணைகள் ஒவ்வொன்றும் 1 வருடம் 2 வருடத்திற்கு ஒரு முறை தங்களிடம் இருக்கிற கன்றுகளை விற்பார்கள். அல்லது வயதான பால் வெட்டி போன வயதான தாயாக இருந்து வயதாகிவிட்ட பசு மற்றும் எருமை மாடுகளை விற்பனை செய்து விடுவார்கள். 2 வகையிலே லாபம், அதுவும் உங்களுக்கு தேவையான அந்த அவற்றுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதாவது மாட்டு தீவனம் என்று அதற்குரிய ஃபார்முலா பெற்று அதற்குரிய பொருட்களை வாங்கி நாமே கலந்து அதற்கு உணவாக கொடுக்கும்போது அதிக பால் கறக்கும். அந்த தீவன மூலமாக கிடைக்கிற இறையையும் கொடுக்க வேண்டும். புல் வைக்கோல் போன்றவற்றையும் பயன்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட அளவு புண்ணாக்கு போன்றவற்றை தண்ணீரிலே கலந்து கொடுப்பது போல இந்த தரமான மாட்டு தீவனங்களை வாங்கி அவற்றுக்கு கொடுத்தால் நல்ல தரமான கொழுப்பு சக்தி உள்ள அதிக பாலை அது கறக்கும். எனவே அவற்றுக்கு தடுப்பூசி போட வேண்டும். அவற்றுக்கு எதுவும் நோய் வராமல் பார்த்து கொள்வதற்கு நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அதனுடைய அதை பார்வையிலேயே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம், இதற்கு கழிச்சல் நோய் இருக்கிறது, இதற்கு வேறு ஏதோ பூச்சி கடித்திருக்கிறது, வேறு ஏதோ ஒரு காரணத்தால் இது சரியாக தீவனம் உண்ணாமல் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் 1 நாள் 1 மாதம் 3 மாதம் 6 மாத பயிற்சிகளை தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் கொடுக்கிறார்கள். மேலும் ஆவின் நிறுவனத்தின் உதவியோடும் தனியார் நிறுவனங்களும் ஆங்காங்கே பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். நிறைய பண்ணைகள் தங்களிடம் வேலைக்கு சேர்பவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நீங்கள் போய் பண்ணைகளை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று 3-5 வருடங்களில் நல்ல தரமான வேலையாட்களை உருவாக்கி அனுப்புகிறார்கள். அப்படி நீங்கள் பணிபுரிந்தோ அல்லது பயிற்சி பெற்றோ அதற்கு வரக்கூடிய நோய்கள், எப்படி வளர்ப்பது, என்ன உணவு கொடுத்தால் அது புஷ்டியாக வளரும், என்ன உணவு கொடுத்தால் தரமான அதிகமான பால் கிடைக்கும் என்பதை பற்றி நன்றாக பயிற்சி பெற்று தொடங்குங்கள். இதனுடைய சாணம் இப்போது

0: பல்வேறு இடங்களிலே மண்புழு உரம் தயாரிக்க தேவைப்படுவதாலும் இப்போ பெர்சியஸ் மெட்டீரியல் என்று அழைக்கக்கூடிய ஆங்கிலத்திலே சொல்வார்கள், கிடைக்காத பொருளாக அந்த கோமியமும் அதனுடைய சாணமும் தேவைப்படுகின்றன. முன் ஒரு காலத்தில் நிறைய பண்ணை வைத்து பால் உற்பத்தி செய்பவர்கள் தங்கள் மாடுகளை கிடை மாடுகளாக பெரிய 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற நில சுவாந்தார்களுக்கு 3 நாள், 5 நாள், 1 வாரம் என்று அந்த கிடை போடுவார்கள். அங்கேயே போய் அதனுடைய சாணம் சிறுநீர் எல்லாவற்றையும் அங்கு அந்த பண்ணையிலேயே கொடுத்து விடுவதால் அந்த பண்ணைகள் அந்த விவசாயிகள் பெரும் பலனடைவார்கள். இப்போது அந்த முறை குறைந்து வருகிறது. அதற்கு பதிலாக மண்புழு உரம் வாங்குகிறார்கள். சாணத்தை அப்படியே கொண்டு வந்து சேர்த்து வைத்து அல்லது ஒரு குழி தோண்டி புதைத்து ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து அதை தரமான உரமாகவும் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். சிலர் அப்படியே சாணத்தை போட்டு வைத்திருந்து அந்த பயிர் வைக்கும் நேரத்திலே ஆங்காங்கே கொட்டி அதை டிராக்டர் வைத்து உழுது விடுகிறார்கள். இப்படி இதனுடைய சாணம் கோமியம் நல்ல விலைக்கு போகிறது. அல்லது இடம் இருந்தால் நீங்களே அதை மண்புழு வாங்கி மண்புழு உரம் தயாரித்தும் கிலோ 10 ரூபாய், 15 ரூபாய், 25 ரூபாய் என்று தமிழகம் எங்கும் வெவ்வேறு விலைகளே கிடைக்கிறது. அப்படி நீங்கள் விற்றுவிடலாம். எனவே ஒரு பால் தயாரித்து மிச்ச பண்ணைகளுக்கு விற்பது இலகுவானது, பெரிய இயந்திரங்கள் தேவையில்லை. ஆனால் அதற்கு இந்த மாட்டுக்கு தேவையான தீவனத்தை நீங்களே ஒரு 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் தான் மிக்சிங் மிஷின் தேவையானவற்றை வெளியே இருந்து வாங்கி அந்த கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்திலே எப்படி தரமாக உற்பத்தி செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டு நீங்களே அங்கே தயாரித்து அந்த மாடுகளுக்கு அந்த தீவனத்தை கொடுக்கும்போது தான் அது நன்றாக வளரும். நல்ல அது தரமான பாலை அதிக அளவில் சுரக்கும். எனவே ஒவ்வொரு தொழில் முனைவோரும் அது பற்றி நன்றாக அறிந்து உணவு உற்பத்தி எப்படி ஊசி போடுவது, எத்தனை நாளுக்கு ஒரு முறை புழு நீக்க மருந்து கொடுப்பது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டால் அது என்ன செய்யும், அதை எப்படி பார்த்து உடனடியாக கால்நடை வைத்தியரிடம் சொல்லி அதுக்குரிய வைத்தியத்தை பார்ப்பது என்றெல்லாம் முழுமையாக அறிந்து கொண்டு இந்த
1: நேர்கள் கேட்டது தொழில் தொடங்கவும் நேர்லை நிகழ்ச்சி. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் தியானசேகர் அவர்கள். நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா தன்வி ஷா பாடியிருக்கிறாங்க. நான் மகானல்ல திரைப்படத்திற்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பந்தலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சியோடு.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: என்றனும் இசையின் ஒரே முகவரி நிலை பந்தலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:16 போகுது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள்.
1: வணக்கம். திருவருள் லத்தீஃப், கல்லடை குறிச்சி. திருக்குறள் நீதி நூல் பற்றி

0: சில தகவல்கள் முதலில் சொல்கின்றேன். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள், ஒன்று அனுச்சம், இரண்டு குவளை. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சிப்பழம். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றிமணி. திருக்குறள் 50-க்கும் மேற்பட்ட ஆங்கில மொழிகளில் வெளிவந்துள்ளது. இது தற்போது அதிகரித்திருக்கும். திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே உயிரெழுத்து அவ். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற மரங்கள் ஒன்று பனை, இரண்டு மூங்கில். இதில் மூங்கில் புல் இனத்தைச் சேர்ந்தது என தாவரவியல் சொல்கிறது. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. கனி என்பதில் வருமே அந்த நீ, அதாவது தன்னகரம். திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள், ஒன்று தமிழ், ரெண்டு கடவுள். அதுபோல் நான் இங்கு திருக்குறளில் 107வது அதிகாரம் இரவச்சம். இரவச்சம் என்பது இறப்பவர்களுக்கு அஞ்சுவது, அதாவது பிச்சை கேட்க கூசுவது. பிச்சை கேட்பதை இறந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்கிற செல்வர்களின் இழிவை கூறுவதே இவ் அதிகாரம். இங்கு நான் 1067வது திருக்குறளை உங்களிடம் எடுத்து இயம்புகின்றேன். அந்த ஒரு குறள் எனக்கு போதும் என்று எண்ணுகின்றேன். இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இறைவன் மேல். இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இறைவன் மேல். இறப்பன் இறந்து கேட்கிறவன், இறப்பாரை எல்லாம் உலகத்தில் உள்ள யாசகம் கேட்பவர்கள் எல்லோரையும் இறப்பின். நீங்கள் யாரிடமாவது போய் ஏதேனும் உதவி என்று கேட்பின் கரப்பான், வந்தது ஒழிக்காமல் கொடுப்பான் என்று நம்பி சென்ற இடத்தில் தன் பொருளை ஒழித்து வைப்பவன் இறைவன் மின் இவன் உண்டு என்று. இதோ இவன் ஒருவன் இருக்கிறானே என காட்டுவதற்காக இங்கே கடுமையாக வள்ளுவன் நையாண்டியை பயன்படுத்துகிறார். உலகில் உள்ள உதவி கேட்பவர்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து யாரிடமாவது போய் உதவி என்று கேளுங்கள். நான் ஏன் உங்களை அப்படி கேட்கச் சொல்கிறேன் தெரியுமா? தம்மிடம் பொருள் இருந்தும் இல்லை என்று ஒழித்து வைக்கும் கருமி ஒருவன் இருக்கிறானே, அவனை உலகிற்கு அடையாளம் காட்டுவதற்காகத்தான். அதாவது கொடுப்பவர் போல் நடித்து பொருளை தாங்கி பிடிக்கும் கஞ்சர்களை இறப்பவர்கள் போய் கேட்பதன் மூலமே உலகம் சபிக்கும்படி அம்பலப்படுத்த முடியும் என்கிறார் வள்ளுவர். இதை சுருக்கமாக கருத்தாக சொல்வதென்றால், கையில் உள்ளதை மறைத்து இல்லை என்போரிடம் கையேந்து வேண்டாம் என்று கையேந்துபவர்களை எல்லாம் கையேந்தி கேட்டுக்கொள்கிறேன். கையில் உள்ளதை மறைத்து இல்லை என்போரிடம் கையேந்த வேண்டாம் என்று கையேந்துபவர்களை எல்லாம் கையேந்து கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இதை ஒரு புது கவிதையில் சொல்லுகிறான். யாசிப்பவர்களை எல்லாம் நான் யாசிக்கின்றேன், யாசிப்பவர்களை எல்லாம் நான் யாசிக்கின்றேன். உங்களுக்கு ஒரு யாசகம் தேவையெனில் உள்ளதை மறைக்கும் உலோபிகளிடம் உயிர் போனாலும் உதவி கேட்காதீர்கள் என்று மறைந்த கவிஞர் வாலி வார்த்தையில் வசீகரிக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் கேட்டது தமிழே அமுதே உரை. வழங்கினார் திருவருள் லத்தீப் அவர்கள். நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். திப்பு நினன் தாமஸ் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கனா திரைப்படத்திற்காக அனிருத் மற்றும் அருண் ராஜா காமராஜ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒரு

0: சிறப்பாகும். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை.

0: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:27 ஆகிட்டுருக்கு. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததா ஆங்கிலம் அறிவு பகுதி. வழங்குபவர் தூத்துக்குடி சி. பத்மாவதி அவர்கள்.
1: வணக்கம். Today we are going to learn about present perfect continuous. அதாவது இது வந்து present perfect progressive tense சொல்லலாம். இதுக்கும் present perfect tenseக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதில் பார்த்தமா தான் இதுவும் என்னென்னா, இந்த கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இப்போ இந்த நிமிஷமும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டினியூஸ். அதனுடைய ஃபார்மெட் எப்படின்னா, சப்ஜெக்ட் போட்டுட்டு ஹேஸ் அல்லது ஹாவ் போட்டுட்டு பீன் BEEN பீன் போட்டுட்டு அந்த வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுதணும். இது ஆக்சுவலாக அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் ரெண்டு இணைஞ்சி நம்ம எழுத வேண்டியது இருக்குது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒரு லென்த் ஆஃப் டைம் ஃபார் 3 இயர்ஸ் ஏன்னா சின்ஸ் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு வருஷம் அப்படிலாம் அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸில் வந்துச்சுன்னா, யூ மஸ்ட் யூஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் நெகட்டிவாக வந்துச்சுன்னா, நான் இப்போ வந்து அஃபர்மேட்டிவாக உள்ளதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் வந்து வச்சுக்கிறீங்களேன், அதை எப்படி எழுதுனா, அது ஃபஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிட்டு ஹேஸ் அல்லது ஹேவ் போட்டு நாட் சேர்க்கணும். இதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு தான் பீன், அதுக்கப்புறம் அந்த வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம் எழுதணும். உதாரணம் பார்க்கலாம். த டாக் ஹேஸ் பீன் பார்க்கிங் சின்ஸ் எஸ்டர்டே நைட். அதாவது த டாக் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கோடிட்டு டேஷ் போட்டுட்டு பார்க் BARK பார்க் குறைக்கிறது. சின்ஸ் எஸ்டர்டே நைட், நேற்று நைட்லேருந்து அந்த டாக் வந்து அந்த நாய் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பார்க்குங்கிற வெர்பை நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றும் பொழுது ஹேஸ் பீ பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதில் வந்து பார்க்குக்கும் பார்க்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வரும். குழந்தைங்க எழுதும்போது பார்க்னா BARK, பார்க்னா PARK. முதல்ல சொன்னது நாய் குறைக்கிற ஒரு சத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் பார்க்கு. ரெண்டாவது சொன்னது என்னதுன்னா பூங்கா. ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிடக்கூடாது. அடுத்து ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் எஸ்டர்டே, ப்ராக்கெட்டில் ரெயின் போட்டிருக்கோம். இப்போ ஒரு உங்களுக்கு தேர்வுக்கு வரும் இதை மாதிரி இட்டு போட்டு டேஷ் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ரெயின் போட்டிருப்பாங்க, சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ரெயினுக்குள்ள வெர்பு ரெயின் என்பது தான் வெர்பு. இதுக்குடைய ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னென்னா ஹேஸ் பீன் ரெய்னிங். இந்த ரெயினில் வந்து டபுள் என் வரக்கூடாது. நீங்கள் உதாரணமாக ரன் சொன்னால் அது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம் ஆகும்போது RUNNINGன்னு எழுதுவோம். ஆனால் ரெயினில் வந்து ஒரு எண் தான் போடணும். நேற்றுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நேற்று பெஞ்சது இன்றைக்கும் பெய்யுது, இப்போ கூட பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நவ் இப்போ கூட பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இதை போட்டு நீங்கள் குழப்பிக்கிறக்கூடாது. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தே டேஷ் இன் தியர் ஹவுஸ் சின்ஸ் 2012. இதில் ப்ராக்கெட்டை லிவ்னு கொடுத்துருக்காங்க. தே ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 2012. இதில் கீவேர்ட்ஸ் என்னதுன்னா சின்ஸும் ஃபார்.

0: சின்ஸ் எஸ்ஐஎன்சி சின்ஸ் எஃப்ஓஆர்ஃபார் இது ரெண்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் போடணும்னு.
1: நேர்கள் கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கினார் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நேர்கள் நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மறுநி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். சாம் சிஎஸ் இசையில விக்ரம் வேதா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் பாடியிருக்கிறாங்க, சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருக்கிறாங்க. பாடல் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சியோடு.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ADS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் தகவல் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம நெல்லை மாவட்டம் மானூர் வட்டம் ராஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட மக்கள் தொடர்பு முகாம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்குது. அதனால் அதற்கு முன்னோடியாக இன்றைக்கி வெங்கடாச்சலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வச்சு காலையில் 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் மனுக்கள் வந்து பெறப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த முகாமில் வருவாய் கோட்டாட்சியர், திருநெல்வேலி தனித்துணை ஆட்சியர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் எல்லாருமே இந்த மனுக்கள் வந்து பெறப்பட இருக்குது, இந்த முகாமில் வந்து இருப்பாங்க. இந்த முகாம் நிறைவடைஞ்சதுக்கப்புறமா பிற்பகல் அந்த கிராமத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெல்லை மாவட்டத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற இருக்குது. அதுக்கான மனுக்கள் இன்றைக்கி வெங்கடாச்சலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வச்சு காலையில் 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிற முகாமில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் இசையில் ஹரிணி ஜான்சன் முகேஷ் பாடியிருக்கிறாங்க கண்களால் கைது செய்ய திரைப்படத்திற்காக. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்புலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஏஞ்சது மீசையின் உரை முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:45 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் 20ஆம் தேதி நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் 10 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முத்து அரங்கத்தில் வச்சு நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்ட விவசாய பெருமக்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு விவசாயம் சம்மந்தப்பட்ட குறைகள் எதுவும் தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 20ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்துதான் பாடல் கேட்க போகிறோம். மயன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பா விஜய் வரிகளில், பென்னி தயாள் ஹரிச்சரன் சின்மையை சைந்தவி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க. திறந்து நினைச்சிருங்க. நிலைப்பான்மலை 102.6 இங்கெல்லாமே எப்போதுமே சமஜோரு.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: என்றும் இசையின் இனிய முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:51 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, காய்கறி நிலவரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய சந்தை நிலவரம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோவிற்கு 23 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் சிறியது 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பெரியது 55 ரூபாய். பச்சை மிளகாய் கிலோவிற்கு 42 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 46, சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 75 மற்றும் 70 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 16 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சி கிலோவிற்கு 175 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. நார்த்தங்காய் 35 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 35, உருளைக்கிழங்கு 28 ரூபாய், கேரட்

கிலோவிற்கு 80 ரூபாய், ரிங் மீன்ஸ் 90 மற்றும் 85 விலைகளில் சௌ சௌ கிலோவிற்கு 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 48 ரூபாய், காலிஃப்ளவர் 46 மற்றும் 44 விலைகளில் குடைமிளகாய் 55 ரூபாய், பட்டர் பீன்ஸ் கிலோவிற்கு 120 ரூபாய், சோயா பீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேம்பு கிலோவிற்கு 55 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, சேனை கிடங்கு 45, சீனி கிடங்கு 35, பனங்கிடங்கு 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 ரூபாய், நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, கோழிக்கோடு 60, நாட்டுப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் கிலோவிற்கு 120 மற்றும் 110 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 240 மற்றும் 220 விலைகளில், அன்னாச்சி பழம் கிலோவிற்கு 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 180 ரூபாய், கொய்யா பழம் கிலோவிற்கு 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 மற்றும் 35 விலைகளில், நெல்லிக்காய் கிலோவிற்கு 45 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 ரூபாய், சாத்துக்குடி கிலோவிற்கு 80 ரூபாய், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. கமலா ஆரஞ்சு கிலோவிற்கு 160 ரூபாய், மாம்பழம் கிலோவிற்கு 80, 100 மற்றும் 60 விலைகளில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். வணக்கம். சென்னை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு அனிருத் இசையில. விஷால் அனிருத் மற்றும் விஷால் தத்லி பாடியிருக்கிறாங்க நாமுத்துக்குமார் வரிகளுக்காக. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை வணக்கம். மர்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியில நான் சொன்னதற்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் நண்பிற்கினியே வசந்தி பாலமுருகன். நேர்களை இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்புடைய பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தயக்கத்தோட தொடங்குற முதல் தொடக்கம் தான் தடையில்லாத சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சியும் கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில முதலாவது நம்ம கேட்கவிருக்கிறோம் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்னைக்கும் கூட நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்கிரமிப்பு என்பதை பற்றிய சில சட்ட சங்கதிகளை பற்றி நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக்கிரமிப்பு என்ன என்றால் நேற்றைய ஒலிபரப்பில் நாம் தெளிவாக கேட்டுவிட்டோம். பொதுவாக ஆக்கிரமிப்பு என்பதை வந்து ஆக்கிரமிப்பு அனுபவங்கள் நிலையானதாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இருந்தாலும் அது அரசால் ஆட்சேபிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு அனுபவங்கள் தற்காலிகமானது என்றால் ஆட்சேபனை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு அனுபவங்கள் நிரந்தரமானது என்றால் ஆட்சேபனை உள்ளது என்றும், ஆக்கிரமிப்பு அனுபவங்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமானவோ இருந்தால் அரசின் ஆட்சேபனைக்கு உரியது என்று இந்த வருவாய்த்துறை வந்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க. நான்காக பஞ்சாயத்து நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பை கண்டுபிடிக்கும் பொறுப்பு பஞ்சாயத்து சார் ஆய்வாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்து எதனையும் அனுமதி இல்லாமல் கையகப்படுத்தி இருப்பவர் வரி செலுத்துவதற்கு கடமைப்பட்டவராவர் என்று தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் 1905 பிரிவு 3 கூறுகிறது. அதனால் ஆக்கிரமிப்பாளர்களிடம் அரசு தீர்வை, அதாவது வரி, வசூலிக்கலாம். ஆனால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்திற்கு மேற்படி பிரிவு 3 வரி செலுத்துவதால் அவர் ஆக்கிரமித்திருக்கும் நிலத்திற்கு அரசு உரிமை அளித்திருப்பதாக கருதக்கூடாது. இத்தகைய முரண்பாடான நடைமுறையே ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கிறது. ஆக்கிரமித்துள்ள நிலங்களுக்கு அரசு விதிக்கும் தீர்வையை தண்ட தீர்வை என்று அழைப்பர். அதனால் ஒருத்தர் ஆக்கிரமிச்சு இருந்தால் அவரிடமிருந்து வரி வசூலிக்கலாம் என்று நில ஆக்கிரமிப்பு சட்டம் 1905 பிரிவு 3 கூறுகிறது. அதன் அடிப்படையிலேயே இது வசூலிக்கப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கைகளை வந்து பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்கள் அரசு உடனடியாக சென்று காலி செய்துவிட முடியாது. நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு 7 கீழ் ஆக்கிரமிப்பாளருக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும். இந்த அறிவிப்பானது மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் அல்லது வருவாய் ஆய்வாளர் அல்லது இதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர் ஆகியோர்களால் மட்டுமே அந்த அறிவிப்பு வழங்க முடியும். இந்த அறிவிப்பு தமிழ்நாடு வருவாய் வசூலிப்பு சட்டம் 1864 பிரிவு 25 கூறப்பட்டுள்ள நடைமுறைகளின்படியே சார்பு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அறிவிப்பு வழங்கி ஆக்கிரமிப்பாளரை காலி செய்த பின்னரும் மீண்டும் ஆக்கிரமிப்பாளர் அந்த நிலத்தில் மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்வார் என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மீண்டும் அறிவிப்பு வழங்க தேவையில்லை. அறிவிப்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் பற்றிய விவரத்தையும் குறிப்பிட்டு ஆக்கிரமிப்பாளர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு விளக்கம் அளிக்கும்படி ஆக்கிரமிப்பாளரை கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நடைமுறைகளை செய்யாமல் எடுக்கப்படும் ஆக்கிரமிப்பு அகற்றல் செல்லாததாகிவிடும். 1905 சென்னை தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு 6 உட்பிரிவு 2 வெளியேற்றுகை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதன்படி அனுமதி இல்லாமல் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கும் ஆக்கிரமிப்பாளர் அல்லது அவரது முகவரிடம் பிரிவு 7 கூறப்பட்டுள்ள வகையில் மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் அல்லது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரி இவர்களில் யாராவது ஒருவர்

0: ஆக்கிரமிப்பாளருக்கு ஆக்கிரமிப்பை குறிப்பிட்ட காலத்திற்குள் அகற்ற வேண்டும் என்ற விதத்தில் அறிவிப்பு வழங்குதல் வேண்டும். அவ்வாறு அறிவிப்பு கொடுத்த பிறகு அந்த அறிவிப்பிற்கு ஆக்கிரமிப்பாளர் கட்டுப்படாத போது உரிய அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றலாம். ஆக்கிரமிப்பை அகற்றும் போது அதனை தடுப்பவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டாட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் அல்லது அதற்கென்று அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரி ஒரு சுருக்க முறை விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். விசாரணைக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து தடுக்கும் நபர் மீது கைது செய்வதற்கான உத்தரவை அதிகாரிகள் பிறப்பிக்கலாம். அவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரை 30 நாட்களுக்கு மிகாத வகையில் சிறையில் வைக்கலாம். நில ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்பிற்கு எதிராக நீதி பேராணை மனு அதாவது ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியாது. அதாவது உயர்நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலே போய் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு எதிராக ரிட் பெட்டிஷன் ரிட் தாக்கல் செய்ய முடியாது. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் ஆக்கிரமிப்பாளரால் உரிமை கொண்டாட முடியாது என்றும் ஆக்கிரமிப்பாளர் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் ராமசாமி பூசாரி எதிர் வருவாய் வட்டாட்சியர் திருவிடை மருதூர் என்ற வழக்கில் மிகவும் தெளிவாக கூறியுள்ளது. ஆகவே ஒரு ஆக்கிரமிப்பு நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து அதில் ஆக்கிரமித்து இருந்தால் அதனை முறைப்படி அரசு அதனை காலி செய்வதற்கு அறிவிப்பு கொடுத்து அதன்படி அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியும். ஆனால் இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள முறைகளை பின்பற்றாமல் ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுதல் என்பது ஒரு இயலாத காரியம். இந்த ஆக்கிரமிப்பில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இதனை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வழக்கின்று வந்த நிகழ்ச்சி கேட்டீங்க. சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நேரம் 8:10 ஆகிட்டு இருக்குது. தொடர்ந்து திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். கவன் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 8:15 ஆகிட்டு இருக்குது. கேட்கவிருக்கிறோம் வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
3: பரதநாட்டியத்தில் உரையாடல்களால் கருத்துக்களை தெரிவிப்பது வாசிக அபிநயம். மோக்ஷமாகிய அயோத்தியை மூல பிரகிருதியாகிய தசரதர் ஆளுகிறார். அவருக்கு சுத்த மாயா, அசுத்த மாயா, மிஸ்ர மாயா என்ற மூன்று மனைவிகள். அவர்களில் சுத்த மாயா என்னும் கோசலைக்கு சுத்த ஆத்மா என்ற ராமர் தோன்றினார். சிரவணமாகிய வசிஷ்டரிடத்தில் தேகேந்திரியங்களுக்கு கோன் நான் என்று உணர்ந்து விஞ்ஞானமாகிய விஸ்வாமித்திரருடன் சென்று மகா மாயையாகிய தாடகையை சங்கரித்து ஞானமாகிய வேள்வி காவலை நடாத்தி காமமாகிய மாரீசனை வென்று குரோதமாகிய சுபாகுவை கொன்றார். அறியாமையாகிய கல்லை பெண்ணாக்கி மமகாரமாகிய வில்லை உடைத்து ஆனந்தமாகிய சீதையை மணந்து அகங்காரமாகிய பரசுராமனை வாட்டி தீர்க்க கோபமாகிய கூனியின் சொற்கேட்டு தன்னலமாகிய கைகேகி வேண்ட தவமாகிய கானகம் சென்று நிஷ்காமியமாகிய குகனை நட்பு கொண்டு ஆசையாகிய கங்கா நதியை தாண்டி உறுதியாகிய சித்திரக்கூட மலையில் தங்கினார். பக்தியாகிய பரதனுக்கு பரஞானம் அபரஞானம் ஆகிய பாதுகைகளை வழங்கி குரோதமாகிய விராதனை வென்று சமம், தமம், உபரதி, திதிக்ஷை முதலான முனிவர்களுக்கு அருள் புரிந்து பட்சமாகிய ஜடாயுவை நேசித்து மோகமாகிய சூர்பனகையை விரட்டினார். கவலையாகிய கவந்தனை அகற்றி நிர்விகல்பமாகிய சபரிக்கு முக்தியளித்து மெய்ஞானமாகிய அனுமனை கொண்டு அடங்காமையாகிய வாலியை வதைத்து பரிசுத்தமாகிய சுக்ரீவனுக்கு பட்டம் சூட்டி மெய்ஞானமாகிய அனுமனால் ஆனந்தமாகிய சீதையின் இருப்பிடத்தை அறிந்து பிறவியாகிய பெருங்கடலுக்கு அணை கட்டி துர்க்குணமாகிய அசுரர்களை கொன்று தாமச குணமாகிய கும்பகர்ணனையும் தசேந்திரியங்களாகிய 10 தலைகளை கொண்ட ராஜஜ குணமாகிய ராவணனையும் வதைத்து சத்துவ குணமாகிய விபீஷணனுக்கு பட்டம் சூட்டி ஆனந்தமாகிய சீதையை சிறை மீட்டு மோட்சமாகிய அயோத்தியை அடைந்து சுத்த ஆத்மாவாகிய ராமர் அரசாளுகிறார். இதே

கருத்தினை மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் மனதில் கொண்டு இராமாயணத்தை கீர்த்தன வடிவில் அமைத்துள்ளார். இந்த இராமாயண கீர்த்தனை ராகமாலிகாவில் ரூபக தாளத்தில் அமைந்துள்ளது. தொடக்கமாக சாவேரி ராகத்தில்

0: மகரே சத சரி மகரி மபத பம பத சித நித பம பத கரி சத ரி சத சத கரி நித மகரி சத பாவயாமி ரகுராமம். இந்த பல்லவியில் ராமனுடைய பிறப்பை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள் கேட்டீங்க வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து விளம்பரத்தை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்விப் பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 8:26 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி நாளை பண்பலை 102.6. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் எந்த விஷயம் பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம வாங்குவோம். அது உணவாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அந்த வகையில் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு எது ஞாபகம் வருது? கண்டிப்பாக தஞ்சாவூர் சொன்னதுமே தலையாட்டக்கூடிய அந்த பொம்மைகள் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இந்த பொம்மைகள்லாம் நிறைய விதம் இருக்குது. அந்த பொம்மை எப்படி செய்கிறாங்க, அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ 11:02 மறக்காமல் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொம்மைகள் பற்றின விஷயங்களை கேட்க தவறாதீங்க. கூடவே சூப்பரான மெல்லிசை பாடல்களும் வள வர காத்துட்ருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஸ்டேடியூனாக இருங்க. இப்போ பாடல் வந்துட்டுருக்கு டியூட் திரைப்படத்திலேருந்து, பாடலை கேட்டு அணிஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேரம் 8:32 ஆகிட்டு இருக்குது. இனி கேட்க இருக்கிறோம் இன்றைய குறுஞ்செய்தி.
6: இன்றைய குறுஞ்செய்தி, வணக்கம் மன்னா.
7: வணக்கம் வணக்கம். வாரும் இப்படி அமரும்.
6: என்ன மன்னா இது? அரண்மனையில் கோடு போட்டு விளையாடி இருக்கிறீர்கள்.
7: சமூக வலைதளத்தில் ஒருவர் வீடியோ போட்டிருந்தார். அதில் இப்படிதான் ஒரு கோட்டை போட்டு கோட்டிற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்று கொண்டு பார்த்தால் பூமியின் வடப்பகுதியும் பூமியின் தென்பகுதியும் தனித்தனியாக தெரியும் என்று கூறினார். அதுதான் அரண்மனை நடுவில் ஒரு கோட்டை போட்டு அப்படி தெரிகிறதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன்.
6: அடடா, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு ஆராய்ச்சி. தாங்கள் இங்கு இருக்க வேண்டியவரே அல்ல.

0: பாராட்டுக்கு நன்றி. சற்று போரும் என்னை வைத்து காமெடி கீமெடி எதுவும் செய்யவில்லையே.
1: சமூக வலைதளத்தில் வெளிவந்த வீடியோவை பதிவேற்றியவர் உகாண்டா நாட்டை சேர்ந்தவர். உகாண்டா நாட்டில் அவர் நின்ற இடத்தில் அப்படி வித்தியாசம் தெரியும். அதை தான் அவர் வீடியோவாக எடுத்து பதிவேற்றிருந்தார்.
0: அவர் நின்றிருந்த இடத்திற்கும் நமது அரண்மனையில் இருக்கும் இந்த இடத்திற்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே பூமியில் தானே இருக்கிறது.
1: மன்னா, வித்தியாசம் இருக்கிறது. உகாண்டா நாட்டில் அவர் நின்ற இடம் பூமியை இரண்டாக பிரிக்கும் கோடு போகும் இடம்.
0: பூமியை இரண்டாக பிரிக்கும் கோடா?
1: அதைத்தான் பூமத்திய ரேகை என்று கூறுகிறார்கள்.
0: பூமத்திய ரேகை, அதுதான் எனக்கு தெரிந்த விஷயமாயிற்றே. உமக்கு தெரிகிறதா என்றுதான் நான் டெஸ்ட் செய்து பார்த்தேன்.
1: நல்ல சமாளிப்பு. அண்ணா, இந்த பூமத்திய ரேகை பல நாடுகளின் வழியாக செல்கிறது என்பது தங்களுக்கு தெரியுமா?
0: அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் உகாண்டா நாட்டில் இருக்கும் இந்த பூமத்திய ரேகை கோட்டிற்கு மட்டும் அப்படி என்ன தனி சிறப்பு இருக்கிறது? ஏன் பிரபலமாக இருக்கிறது?
1: அண்ணா, பூமியில் ஒரு கற்பனை கோடு உள்ளது. அதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். அதை நாம் பூமத்திய ரேகை என்று அழைக்கிறோம். இந்த கோடு பூமியை வடக்கு மற்றும் தெற்கு அரை கோளங்களாக பிரிக்கிறது. பிரிக்கிறது என்று கூறிய இந்த வரியின் சிறப்பு என்னவென்றால், தண்ணீரை வடக்கு திசையில் வைத்து அசைக்கும் போது அது கடிகார திசையில், அதாவது கிளாக் வைஸ் திசையில் சுழலும். தெற்கில் வைத்து அசைக்கும் போது கடிகார திசையின் எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுழலும்.
0: ஓஹோ, அதனால் தான் அங்கு நின்று அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்.
1: ஆம், இந்த கோடு பூமியின் பல நாடுகளின் வழியாக செல்கிறது. ஆனால் அதன் இந்த பகுதி குறிப்பாக உகாண்டாவில் பிரபலமானது. சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இந்த அற்புதமான இயற்கை நிகழ்வை பார்க்கிறார்கள். மன்னா, இந்த கோடானது புவியியல் மாணவர்களை மட்டுமல்ல சாதாரண மக்களையும் ஈர்க்கும் மையமாக உள்ளது.
0: ஆஹா, அற்புதம். நாமும் ஒரு முறை உகாண்டா நாட்டிற்கு சென்று வர வேண்டும். நமது ஊரில் இப்போது மழைக்காலம். அங்கு வானிலை எப்படியோ. முன்னேற்பாடுகளுடன் செல்ல வேண்டும் மந்திரியாரே.
1: மன்னா, பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகள் எல்லாம், அதுவும் குறிப்பாக இந்த இடம் சூடாக இருக்கும். மன்னா,
0: அப்படியா? ஏன்?
1: ஏனெனில் சூரியனின் கதிர்கள் இந்த பகுதியில் நேரடியாக விழுகின்றன. இதன் காரணமாக மற்ற பகுதிகளை விட இங்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள நாடுகளில் பகல் மற்றும் இரவின் கால அளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது 12 மணி நேர பகல் மற்றும் 12 மணி நேர இரவு என்ற அளவில் தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பூமத்திய ரேகை பகுதிகளில் மட்டும்தான் இந்த காட்சிகள் எல்லாம் காண முடியும்.
0: சரி சரி, அப்படியெனில் உகாண்டா நாட்டிற்கு ஒரு பிளைட் டிக்கெட்டை புக் செய்யும். உகாண்டா மட்டுமல்ல, அருகில் இருக்கும் நாடுகளையும் சுற்றி வருவோம்.
1: அப்படியே செய்து விடுவோம். அண்ணா, நல்ல வேலை. நானும் ஏதோ அரண்மனை வாசலில் அந்த கோட்டை பார்த்ததும் தங்களுக்கும் இளவரசருக்கும் இடையே ஏதோ பாகப்பிரிவினை தான் நடக்க போகிறதோ என்று பயந்து விட்டேன்.
0: மந்திரியாரே, சற்று மெதுவாக பேசும். பாகப்பிரிவினை குறித்து தம்பி இளவரசனின் காதில் விழுந்து தொலைத்து விட போகிறது.
1: ஏன் மன்னா இப்படி பயப்படுகிறீர்கள்?
0: இளவரசன் நேற்று நண்பர்களுடன் விளையாடப் போகிறேன் என்றான். சரி, அனுமதிக்கிறேன் என்று அதற்கு அவன் கூறுகிறான். ஐ எம் நாட் ஆஸ்கிங் பர்மிஷன், திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் என்று கூறி என்னை அவமானப்படுத்தி விட்டான். என்னை பார்த்து பயமே இல்லை மந்திரியாரே அவனுக்கு. ஆனால் மந்திரியாரே நீர், நான் ஒரு கோட்டை போட்டால் அதை தாண்டாமல் லட்சுமண ரேகையாக எண்ணியின் வார்த்தைகளை கடைபிடிப்பேன்.
1: மன்னா, நான் தாங்களிட்ட லட்சுமண ரேகை கோட்டை எப்படி தாண்டுவேன்? மன்னா, எப்படி தாண்டுவேன்?
0: நீதான் எனது மந்திரியாராயிற்று.
1: ஆனால் அந்த கோட்டை காலால் அடித்து விட்டு பேசாமல் அப்படியே நடந்து
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த மந்திரியாருக்கு கூட என் மீது பயம் இல்லை. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

இன்றைய குறுஞ்செய்தி தான் கேட்டீங்க. நேரம் 8:37 ஆகிட்டு இது. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 தொடர்ந்து பட்டாசு திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 8:41 இருக்குது. கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்த காலையில் நேரம் எப்போவுமே பரபரப்பாக தாங்க போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்புறதே காலையில் எப்படி போதும்னு தெரியாத எக்ஸ்பிரஸ் அளவுக்கு டைம் ஓடிடும். அவங்கள எழுந்திரிச்சு கிளப்பி ஸ்கூலுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு ஹப்பான்னு மூச்சு விடுறதுக்குள்ளேயே ஏண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சில சமயம் தோல்னாலும், அந்த பிள்ளைகள் நடந்துக்கிற சில விஷயம் நம்மளை சந்தோஷப்படுத்த வைக்கும். சந்தோஷம் மட்டும் இல்லை, சில சமயங்களில் பெருமையும் தேடித்தரும். அப்படி நீங்கள் பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் இந்த விஷயத்த பகிர்ந்துக்க இருக்கிறீங்க தோழிகள் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில. காலையிலே சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு ஷார்ப்பாக 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் மறக்காமல் பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. வெறுமன் திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்க விருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

எல்லாருமே இந்த உலகத்தில் இயங்கிறது அன்புக்காக தான் இல்லைங்களா? அந்த அன்பு வந்து சில சமயங்களில் நமக்கு வந்து கொஞ்சம் திணற அடிக்கவும் வச்சிடும். என்னடா அப்படி காட்டுறாங்களேன்னு இல்லை, இவங்கக்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி திணறிடுவோம். அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இதை செய் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி காத்துட்டு இருக்குது, கால் பண்ணி சொல்லுங்கள். 0462256132 அப்படிலாம் 0462256132133 அப்படின்னு எங்களுக்கு. நேரம் 8:47 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு யூத் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 8:50 ஆகிட்டு, இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சிக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும். இப்போவே கம்பி

0: பண்ணிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம்தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா.
1: இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
9: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:59 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான சேவைச்சுருக்கம் நான் கேட்க இருக்கணும். அதைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி வர காத்திருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக நீங்களும் நினைச்சிங்கன்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படியே எங்களுக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு, உனக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னு அன்பின் பெயரால் திணிக்கப்படும் பிறருடைய எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது. தொடர்ந்து ஸ்டேட்டோட கேளுங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாணவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில் வழி தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழி தடங்களை தொழில் வழி தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சுகளுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அன்பு அப்படிங்கிறது ஒரு நறுமணம் மாதிரிங்க. நம்ம அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கைகள்லையும் அந்த வாசனை வந்து ஒட்டிக்கும். நம்ம அன்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கான ஒரு பெரிய தகுதி தான். ஸோ நான் வந்து மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்குறீங்க அப்படின்னா திருப்பி அது கிடைக்கும்னு நினைக்க வேணாம். அந்த வாசனை எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அன்பு அதிகமாக கொடுப்போம் சொல்லி நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆஜே ஜெயமா செபாஸ்டியன். கரெக்ட், அன்பு நம்ம கொடுக்கணும் தான். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்ம மேலே காட்டக்கூடிய அந்த அன்பு நம்மளை வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிடும். அப்படி உங்களுக்கு தோணியிருக்குதா? ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு கூட அதுதான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி, நான் தான் செய்யலை, நீ வந்து நான் யோசிச்சிருக்கதை செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்மக்கிட்ட திணிப்பாங்க. இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது, அதை பற்றி தான் பேச இருக்கும். நெகுள் கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள். 0462 256 1132 அப்படி இல்லைனா 0462 256 1133 அப்படிங்க எங்களுக்கு. உங்கள் கருத்துக்களை கேட்குறக்காக நானும் காத்துட்டே இருக்கிறேன். நிகழ்ச்சி முதல் நேரா ஜெயமா சிவாசினியும் கூட பேசுறதுக்காக வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சிறப்பா சூப்பரா இருக்குமா. ஆர்ஜே ஜெமிமா ஜெபஸ்டியான் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், சொல்லுங்க.
2: அதாவது அன்பு, சில நேரம் அன்பே தொல்லையாயிருதுல நமக்கு. அன்பா உனக்காதான்ப்பா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா சிலர் வந்து.
1: ஆமா,
2: அத வந்து அதுல வந்து சாதக பாவகங்களை நம்ம கொஞ்சம் கட்டாயம் யோசிக்கணும். அது இவங்க சொல்றாங்களே, அது அது சொல்றாங்கன்னு சொல்லி உடனே எடுத்துக்கிடக்கூடிய வயசு கிடையாது. நம்ம என்ன நம்மளை பொறுத்த மட்டும் இல்ல, சின்ன நம்ம கட்டாயம் அதை சொல்லலாம். எப்பா உனக்காக தான் சொல்றோம் தெரியும். நான் மாணவர்கள்ட்ட அதிகம் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், ஏன்னா உனக்கே உனக்காக தான் சொல்றோம் அப்படிங்கிற வார்த்தை. அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். ஆனா நம்மள மாதிரி ஒரு கொஞ்சம் ஓரளவு பெரியவர்களுக்கு வந்து உனக்காக தான் உங்களுக்காக தான் சொல்றோம்னு சொன்னா அதுல என்னென்ன சாதகங்கள் பாதகங்கள் இருக்கு, நன்மை அன்பு தொல்லையாவும் இருந்துடக்கூடாது. அதனால நல்லா யோசித்து தீர விச உனக்கு நீனே நீதிபதிங்கிற மாதிரி நம்ம யோசித்து அது அவங்க சொல்றாங்கன்னு நம்ம ஏத்துக்கிடாம நல்லதா இருந்தா ஏத்துக்கிறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: அதாவது வந்து மேடம், உனக்கு தான் சொல்றேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லி அடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து நம்ம நம்மளோட எண்ணங்களை வந்து அவங்களுக்கு நம்ம தெரிச்சோம்னு வச்சுக்கோங்க. என்ன அவங்க நம்ம என்ன நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து இவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நம்ம கிட்ட இது பண்ண பாக்குறாங்களேன்னு அவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. அதே மாதிரி அவங்க எண்ணங்களை நம்ம எண்ணத்துக்கு நம்ம நம்மளோட இதுக்கு தெளிச்சு விட்டாங்கன்னா அது வந்து நம்ம எப்படி சமாளிக்கணும்னா, நீங்க சொல்லுங்க சரியா இருந்தா நான் கண்டிப்பா நான் அதை செயல்படுத்துறேன் அப்படின்னு நம்ம வந்து அவங்க வந்து சமாளிச்சு அவங்கள நடத்தி விட்டுருங்க. எல்லாம் எனக்கு தெரியாது அப்படியா அப்படியான்னு நம்ம கேட்க கூடாது. நீங்க சொல்லுங்க, நான் வந்து நான் உங்களுக்கு அது சரியா இருந்தா கண்டிப்பா நான் அதையே பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நம்மளும் போய் அடுத்தவங்களை வந்து இது பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்களும் நம்மள வந்து ப்ரெஸ் பண்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. அதை வந்து உடனே உடனே நம்ம பேசி முடிவு பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிடணும். அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்கிறது என்னோட.
1: அருமை சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியா பேசினதுக்கு அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தகமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க சார்.
4: உனக்காகத்தானே சொல்கிறேன் என்று அன்பின் பேரில் பிறரின் எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிப்பது, உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு தான். மிகுந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியவர்கள் சொல்கிற அறிவுரைகள் வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்றது நல்லதான் சொல்லுவாங்க. இந்த அறிவுரைகள் நல்லதா இருந்து நம்ம எடுத்து நடந்தாச்சுன்னு ஒன்றுமானா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அதுக்காக வேண்டி அவங்க சொல்றது அவ்வளவுதான் கடைபிடிக்கணுங்கிறது இல்ல, நமக்கு எது தேவையோ அதை மாத்திரம் எடுத்துட்டு நம்ம நடந்தாச்சுன்னு ஒன்றுமானா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவங்க சொல்லுடைய கருத்துகள் நல்ல கருத்துகளா இருந்தா நம்ம அதை எடுத்துக்கணுமா? ஆனா பெரியவங்க சொல்ற

0: கருத்துக்களை அவ்வளவுமே நல்ல கருத்துக்களாகத்தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்துற கருத்துக்களாகத்தான் இருக்குங்கிறதுலாமா என்னுடைய கருத்து. வாய்ப்பு அளித்த நெல்லுக்கு நன்றி. அம்மா
1: நன்றி சார், நன்றி. ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்ம இந்த விஷயத்தை மற்றவங்க மேலே பண்ணக்கூடாது, நமக்கு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மனோகரன் சொல் அழகாக சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அது நல்ல ஐடியாவாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்த விஷயங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம நீட்டாக தவிர்த்துறா இல்லைங்களா. ஸோ வந்து பேசிகிட்ருக்குறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில், உன்னோட நல்லதுக்காக தானப்பா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்பின் பெயரால் திணிக்கப்படுற விஷயங்களை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது. ஏன்னா சில சமயங்கள் டேரெக்டாக சொல்கிறாங்கன்னா போதும், நான் பார்த்துக்கிறேன், என்னோடய லைஃப் நான் யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறேன், டேரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் அன்பால் சொல்லும்போது அவங்கள காயப்படுத்தவும் முடியாது, டக்குன்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டுறவும் முடியாது. சொல்வாங்கல்ல, வார்த்தையை கொட்டிட்டு அள்ள முடியாது அப்படின்னு. சோ எப்படி அதை வந்து சமாளிக்கிறது பேசலாம் நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு பிறகு. அது லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக அப்படியே போயினுங்க. அதனால தான் அன்றைக்கி பாடல்களும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அப்படி குஷியாக ஜாலியாக வச்சுருக்க மாதிரி பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் முதல் பாடலாக வாரணமாயிரம் திரைப்படத்துலேருந்து நாமத்துங்களுடைய பாடல் வரிகளில் வெண்ணி தயாள், குணால் கஜ்வால், அப்புறம் நரேஷ் ஐயர், சோரா சாய் அவங்க இணைந்து பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம், இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:15 ஆகிட்டு இணைஞ்சிருக்கிறீங்க ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. எப்போவுமே உண்மையான அன்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து பறந்து போகிறதுக்கு சிறகுகளை தான் தருமே தவிர உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நம்மளை கூண்டுக்குள்ளே அடைக்காது. அப்படி ஒருவேளை யாராவது உங்களை அடைக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் அவங்களோட எதிர்பார்ப்புகளை சமாளிப்பீங்க? உனக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பின் பெயரால் வரும்போது பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி ராமநகர்ல இருந்து மாரியப்பன் பேசுறேன்.
0: மாரியப்பன் சார் சொல்லுங்க.
1: மேடம், அன்புங்க நம்ம உனக்காக தான் செய்யறேன் அப்படிங்கறது வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து முழுசா ஏத்துக்கிடணும். ஏன்னா அவங்க நன்மை நம்மளோட நன்மைக்காக தான் கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கறத ஏத்துக்கணும். நண்பர்கள் ரக ஊழியர்களை பொறுத்தவளவு நமக்கு எது தேவையோ அது நான் அவங்க என்ன நோக்கத்துல சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏத்துக்கணும். பிள்ளைகளுக்கு பொறுத்தவளவுல பிள்ளைகளுக்கு எது நன்மைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு பகுத்தறியக்கூடிய அந்த வயசு வந்துட்டுன்னா அதுல வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடணும். அவங்களுக்கு பகுத்தறியக்கூடிய வயசு வரல அப்படின்னா நம்ம சொல்றதான் வந்து திக்கிறத மாதிரிதான் திணிச்சுதான் நம்ம செய்ய சில இதை வந்து கொடுக்கணும். சில இது வந்து இப்ப கசப்பு மருந்து வந்து கொடுப்போம், பிள்ளைகளுக்கு பிடிக்காது, ஆனா அதை கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதை வந்து திணிக்கணும். மித்த சமயத்துல வந்து நம்ம வந்து
2: பெரும்பாலும் அதனால தம்பி நான் உனக்காத்தான் அப்படியா எனக்காத்தான் சொல்றீங்களா, சரி பாத்துக்குவோம் அப்படின்ட்டு போயிருவாங்க. நம்ம சொல்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான்னு
0: கிடைக்காது.
2: அதனால நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது அவங்க கிட்ட கொண்டு திணிக்கிறதுக்கு நம்ம முற்படக்கூடாதுமா. அப்படி திணிச்சால் அது சரி வராதுங்கிறது என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி எங்க பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வரத்துல இருந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: இளங்கோ சார் சொல்லுங்க.
3: இல்ல என்ன பொறுத்த வரைக்குமா நம்ம வந்து நல்லதுன்னு சொல்றோம் நினைக்கிறோம், ஆனா ஏத்துக்கிறவங்களுக்கு அது நல்லதா தெரியணும் இல்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டியில நாம வேகமா போவோம், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நல்லதுதாப்பா சொல்றேன், இதுவா போப்பா, எதுக்கு இவ்வளவு வேகமா போற, எப்படி பறந்துகிட்டு போற, கொஞ்சம் நேரம் லேட் ஆகட்டுமே அப்படின்னு. அதே மாதிரி செல்போன்ல போன்ல பேசிட்டு போவாத, வண்டி ஓட்டாத அப்படின்னு நாம சொல்லுவோம்.

0: ஆனா ஒரு சில நேரத்துக்கு நாமளே போன்ல பேசிட்டு போவோம், அப்ப அந்த சொல்லக்கூடிய நபர் நம்மள ஒரு மாதிரியா பாப்பாங்க. நாம நல்லதுக்கு தான் சொல்றோம், அந்த நல்லது நாம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்விக்குறி. இப்ப பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா கண்ணு நேர நேரத்து சாப்பிடு கண்ணு, நேர நேரம் சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும், நீ சாப்பிடு, இந்த 3 லிட்டர் சாப்பிடு, 4 லிட்டர் சாப்பிடுப்பாங்க. ஆனா அந்த அம்மா சொல்றாங்கல்ல, அவங்க நேர நேரம் சாப்பிடுறாங்களா? எந்த அம்மாவும் நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லம்மா. ஏன்னா குழந்தைங்க, அவங்க வந்து குழந்தைங்க சொல்லிட்டுதான் இருப்பாங்க, அம்மாக்கள் சாப்பிடுறது இல்ல. அவங்க சாப்பிட அவங்களோட ஒண்ணா நாமளும் சாப்பிட்டோம்னு வச்சுக்காங்க, அந்த குழந்தைகள் கேட்கும், பாசமா நான் உனக்காக தான் உனக்கான்னு சொல்றதை விட நாமெல்லாம் சேர்ந்து சாப்பிடலாங்கன்னு உட்காந்து சாப்பிட்டாவே அந்த குடும்பம் வந்து பிள்ளைங்க பேச்ச கேக்குங்க. என்ன பையன் உனக்காகங்கிறத விட நாம எல்லாரும் சேர்ந்து நமக்காக அப்படின்னு மாத்திக்கலாங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில பேசுங்க. பொதுவாக சில வந்து இந்த மாதிரி உனக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அன்பின் பேரில் அவங்க திணிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வேலை சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய கரியர், நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அதை செய்யணும்னு நினைக்கும்போது தான் இதெல்லாம் வேணாமே இந்த மாதிரி செஞ்சு பாறேன், இது உனக்காக தானே சொல்கிறேன், இது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது வரன் பார்க்கக்கூடிய விஷயத்தில், கல்யாணம், குடும்பம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க தலையிடலாம். இப்போ இப்படிப்பட்ட விஷயத்தில் அவங்கள வந்து வெறுக்கவும் முடியாது, நமக்கு விருப்பப்பட்ட நபர்களாக இருப்பாங்க, அன்பால் தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய அழுத்தங்கள் எப்படி தவிர்க்கலாம்? இக்னோர் நேர் சொன்னாங்க இல்லையா, அவங்க சொல்லும் போது வந்து நம்ம அவங்க சொன்ன அட்வைஸ் நீங்கள் கொடு கரெக்டாக இருந்துச்சா எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க, யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி புன்னகையோடு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, நீங்கள் என் மேலே இருக்கிற அக்கறையினால தான் சொல்கிறீங்க, கண்டிப்பாக இதை பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நான் யோசிச்சு எடுக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறோன்னா அவங்கள வந்து காயப்படுத்தின மாதிரி இருக்காது இல்லையா. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சி முடி, பாடலும் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே உங்களை ஹாப்பியாக ஜாலியாக வச்சுருக்க மாதிரி அடுத்த பாடல் தான் கேட்க இருக்கும். தீராத விளையாட்டு பிள்ளை படத்துலேருந்து பா விஜயோடைய பாடல் வரிகள்லாம் ரோஷினி பிரியா, திவ்யா விஜய், பான் பாண்டி அவங்களை இணைந்து பாடுது. யுவன் சங்கராஜோட இசையில பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. விளையாமரத்தை தொடர்ந்து பாடலிதோ.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: உனக்காக தானப்பா சொல்றேன் இந்த விஷயத்த நான் சொல்றதை விட கேளு அப்படிங்கிற மாதிரி அன்பின் பெயரால திணிக்கப்படக்கூடிய மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிக்கிறதுதான் பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. நேரம் 9:26. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஸோ ஜீமா செபாஸ்டியன் இந்த விஷயத்தை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவே அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க.
2: அதாவது பகவத்கீதையிலே வருது, கீதா உபதேசத்துல இருந்து பொன்மொழிகளாட்டு வந்து செய்யக்கூடாதது உபதேசம் வர்றது பாருங்க. ஆனா ஒரு சிலர் வந்து ஊதுற செங்க ஊதுறியப்போன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லதான் செய்வாங்க. அதே நாம வந்து உள் வாங்கிக்கணும், இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுறதாட்டி இருக்கக்கூடாது. அந்த பறவை மாதிரி நமக்கு தேவையானதே நமக்கு உகந்ததே அப்புறம் நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கிரகித்துக் கொள்ளலாம். அதனால சொல்றவங்களும் நாம வந்து உதாசீனப்படுத்த கூடாது. ஒரு சிலருக்கு வந்து உபதேசம் பண்றதே அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கையா வச்சிருப்பாங்க, நாட்டை நல்லபடியா கொண்டு வந்துட்டு சில கொள்கைகளை வச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால வந்து நம்ம தவிர்க்க முடியாது, நாம காதல கேட்டுக்கலாம், மனசுல வாங்கிக்கலாம், தேவையானதை எடுத்து மீதி உள்ளவற்றை தூக்கி எறிந்து விடலாம்.
1: அவ்வளவுதான். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறமா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சிங்காரவேல் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கம்மா. வெயில் தாக்கம் கடுமையா இருக்கம்மா. காலையில உப்பளத்துல இருக்கேன், 9 மணிக்கு எல்லாம் தீ பிடிச்ச மாதிரி இருக்கு.
1: நீங்களா அந்த இதுலயே நீங்க வந்து நிகழ்ச்சியில பேசி ஆகணும் வந்துட்டீங்க, ரொம்ப ஹாப்பி.
3: நீங்க பேசுறத கேட்கும் போது என்ன இருக்கிட்ட நம்ம அந்த ஒரு அன்பான வார்த்தைகளை சொல்லும் போது எங்களுக்கு

0: எங்களை போல முதியவர்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாமா?
1: நிச்சயமா உங்ககிட்ட பேச எங்களுக்கு மகிழ்ச்சி தான். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
0: அதாம்மா, என்னன்னா முதியவர்கள் சொல்லு வந்து என்னைக்குமே வீண் போகாது. அவங்க எதுக்கு நம்ம அறிவு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, நம்மளும் கேட்க வேண்டிய கடமையே உள்ளதுதான். வேற சுருக்கமா ஒரே வார்த்தை தான், நான் படித்த பள்ளிக்கூடத்துல பிச்சுமணி சார்னு எனக்கு மூணாவதுல படிச்சு கொடுக்கும் போது ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனேன். நான் சொல்ற ஒழுங்கா நீ நடந்தீன்னாதான் உன் வாழ்க்கையில முன்னேறுவ. இப்படி எல்லாம் படிக்காம கொள்ளாம அலைஞ்சீன்னா கடைசியில எந்த அளவு பெரியவர்கள் சொல்றது அதுங்க நீ கேட்டு நடக்கல, கடைசியில எந்த அளவுக்கு மாறும் தெரியாது. உனக்கு கடைசி காலத்துல உனக்கு தெரியினாரு, அவரு சொல்ல கேட்காம இன்னைக்கு இந்த விவாத வெயில கடந்து கஷ்டப்படுறேன்னா இன்னைக்கு யோசனை பண்ண வேண்டியது இருக்குமா? வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி. ஸோ பேசிட்டு இருக்கணும் பாத்தீங்கன்னா வந்து உனக்காக தானே சொல்றேன் அப்படின்னு அன்பின் பேரால திணிக்கப்படக்கூடிய மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா பிள்ளை பருவத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஆனா நம்மளுடைய பெரியவங்க இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஒத்த வயதுல இருக்கிறவங்க இதை செய்ப்பா இதை பண்ணு அப்படின்னு அவங்களுடைய விஷயங்கள் நம்ம மேல திணிப்பாங்க இல்லையா, அதை தான் எப்படி சமாளிக்கணும் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுறேங்க.
1: பாண்டியன் சார் சொல்லுங்க.
2: அதாவது ஒரு விஷயத்த அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போதோ திணிக்கும் போதோ அது நல்ல விஷயம், அதனுடைய விளைவுகள் என்னங்கிற முதல்ல யோசிக்கும். அதை யோசிக்காம நமக்கு என்ன தோணுச்சு, ஏன்னா இப்ப நம்மளோட எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா அட்வைஸ் பண்றது ஈஸியா இருக்கு. நம்ம ஈஸியா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். பொதுவாகவே குடும்பத்துல குழந்தைகள்ட்ட போய் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னா குழந்தைகளோட எதிர்பார்ப்பு என்ன, இல்ல அவங்களோட டேஸ்ட் என்ன, எதையுமே புரிஞ்சிக்காம நம்மளோட பிரஷரை மட்டும் அவங்க மேல திணிக்கிறோம் பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகையான தப்பான விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள்ட்ட இருக்கிற நம்ம அந்த பாண்டிங் குறைஞ்சிருது, அடுத்தது அவங்க வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லைன்னா தவறான வழிக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுடைய தவறான வழிகாட்டுதலுக்கு காரணமே வந்து பேரண்ட்ஸ் தான். அவங்க சரியான முறையில குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால ஒரு விஷயத்த நாம பேசும்போது அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு அறிவுரையா சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. ஸோ உனக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெரியவங்க இன்னொரு பெரியவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது நமக்கு ஏஜ் இருக்குது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இப்படி சொல்கிறாங்களே, அதுவும் நம்மளுடைய அன்பானவங்க வேற, எப்படி தவிர்க்க நம்ம யோசிச்சிருப்போம். கண்டிப்பாக அந்த சமயங்களில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, உங்களுடைய உறவுகளுக்கு எவ்வளோ நெருக்கமான உறவாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் அவங்க வந்து தலையிடலாம் இதை எதில் தலையிடக்கூடாது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே ஒரு வரமுறையை வச்சுக்கிறது தான். எல்லோரும் சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவங்க சொல்கிறது நம்ம இந்த விஷயத்தை ஏற்றுக்கலாம், அதை வந்து நம்ம மைண்ட்லேயே அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு எல்லை கோடு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக யாரையுமே காயப்படுத்துகிற மாதிரி நம்மளும் நடந்துக்க மாட்டோம். நிகழ்ச்சியில் இப்போ பாடலும் வந்துட்டே இருக்கு. 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து விவேக்குடைய பாடல் வரிகள்லாம் லலிதா விஜயகுமார் பாடினது சந்தோஷ் நாராயணுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. ஒன்பது மணி 36 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியில் நீ பேசிட்டு இருக்கிறோம். உனக்காக தானே சொல்றேன் அப்படின்னா, அன்பின் பெயரால திணிக்கப்படக்கூடிய பிறருடைய எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது? நிறைய பேர் எதிர்பார்க்காதக்க நம்ம வந்து அவங்க சொல்ல விஷயத்த செய்யலை அப்படின்னா நம்மள ஒரு சுயநல மதிப்பா சுயநலவாதி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பார்க்கவும் செய்வாங்க. இவ வந்து நம்ம சொல்லணும் கேட்க மாட்டா, அவஷ்டத்துக்கு தான் இருப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து நமக்கு செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சினாலேயே செய்வோம், அவங்க சொன்னதை செஞ்சுதான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க சில விஷயத்த செய்யணும். அதை பார்த்தா பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நீங்க வணக்கம். வணக்கம்.
2: தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றிய எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து அன்பாய் சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
1: ஜெகதீசன் சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
2: நல்லவனா இருந்தா நிறைய பேர் அன்பு காட்டுவாங்க, அன்பாட்டு பல வார்த்தைகளையும் சொல்லுவாங்க. இதே ஒரு மோசக்காரன்டா அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அது இது சொன்னாலும் ஈடுபடாது. அது எதுக்கு நம்ம வெட்டித்தனமான நேரத்தை செலவழிக்கிறோம்? உடனே அன்பா இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர் அன்பு காட்டுவாங்க. அதனால நாம யாரையும் பகைக்காம அதுல நல்ல கருத்துக்கள் இருந்தா அதை நாம உள்வாங்கி செயல்படுறதுல எந்தவித தவறும் கிடையாது. என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். ஜெனினா இருக்கு.
4: This call is now being
1: recorded. வணக்கம்.
3: சின்னமலூர் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சசிகலாமா சொல்லுங்க.
3: அன்பினோட பேரால் திணிக்கப்படும் எதிர்பார்ப்பு வந்து நம்ம ஏப்பா ஏற்றுக்கொள்ளணும்? நமக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்குமில்லப்பா, அதுக்கு ஏத்த மாதிரிதான்ப்பா நம்ம செயல் நடவடிக்கை இருக்கும். இப்ப நம்ம வாடகை வீட்டுல குடியிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம

0: நம்மளுக்கு அன்பு அன்பான உறவு வந்து சொல்றாங்க, அம்மாவோ அப்பாவோன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டை விலைக்கு வாங்கலாம்ப்பா, லோன் போடுப்பா, இஎம்ஐ கட்டி வந்தா ஈஸியா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னா, நம்ம வாங்குற சம்பளமும் கம்மி, நம்மளுக்கு இருக்க கமிட்மெண்ட்ல நிறைய, நம்ம எப்படி வந்து குடும்பத்தை சமாளிக்க முடியும்ப்பா? அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத வந்து முடியாதுன்னு சொல்லி எப்படி சொல்லணுமா? அன்பா சொல்லணும்ப்பா, அமை கோவப்பட கூடாதுப்பா, ஒருவே வார்த்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லிடலாம்ப்பா. நம்ம அவங்க நீங்க சொல்றீங்கம்மா இப்படி வீடு வாங்கன்னு சொல்றீங்க, என்ன சம்பளம் கட்டுப்படி ஆகாது, எனக்கு மன உளைச்சல் ஏற்படுமா, இந்த வேலையை என்னால செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம உணர்வு வந்து புரிய வைக்கலாம்ப்பா. அன்னத்திட்ட வந்து பாலில் தண்ணி கலந்து வைக்கிறேன்னு வைங்க, அண்ணன் என்ன செய்யும்? பாலை மட்டும் குடிக்கும், தண்ணியை விட்டுரும். அது மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒரு அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாம கோவப்படாம அமைதியா சாந்தமா சாரிமான்னு சொன்னா எல்லாமே சரியா போயிருப்பா.
1: நிச்சயமா சூப்பர் சொன்னீங்கம்மா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: தூரங்கள்ல முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம் சிறந்த

0: அது மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒரு அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாம கோவப்படாம அமைதியா சாந்தமா நாரிமான்னு சொன்னா எல்லாமே சரியா போயிருப்பா.
1: நிச்சயமா சூப்பரா சொன்னீங்க, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: தூரங்களில் முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம். சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கு தெனவா இருக்கு.
2: அதிகமாகல பெரிய சிக்கல வந்து சேரும். நல்லதுங்க சொல்லு, சிலருக்கு மண்டல ஏறாது. அப்படி ஏறினாலும் கூட பயன்படுத்த முடியாது. அதே நேரத்துல நல்ல தகவல் இருக்கிறதுக்கு நல்ல தகவலை தலையப்படைய கண்டிப்பா ஏத்துக்கணும் அன்பு. அதுல எந்த மாதிரி மாற்றிக்கிறது கிடையாது. நாம் போன இடங்கள் எல்லாமே அன்பு கலந்து அறிஞர்கள் தான் கூட்டம் கூடுதல்.
1: நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் தான் இல்லையா? அதுல வந்து இந்த ஸ்டியரிங், வண்டி ஓட்டக்கூடிய ஸ்டியரிங் எப்பவுமே நம்ம கையில தான் இருக்கணும். நம்ம கூட வர்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட இருந்து வழி சொல்றவங்களா இருக்கணுமே தவிர வண்டியை ஓட்டுறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக இருந்தாலே போதும் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்துலேருந்து மதுரை சோல்ஜூர் அவங்களுடைய பாடல் வரிகள்ல பென்னிதயால் பாடினது மசாலா கஃபேயுடைய இசையில. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 44 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆனது பூங்கா நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கிறோம். உனக்காக தானே சொல்றேன் அப்படின்னு அன்பின் பெயரால திணிக்கப்படக்கூடிய மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஜெகஸ்டின் மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலகரொட்டி மேடம்.
1: ரவிக்குமுதா சார் எப்படி இருக்கீங்க
2: மேடம்? நிகழ்ச்சி கேட்கும் போதே சிறப்பா இருக்கு. வரும்போதே பூ மனத்தோட கொண்டு வந்துருக்கீங்க. அன்புங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மூலிகை மறந்து மேடம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அந்த மூலிகை வந்து ஒரு மனம் கொடுக்கும். யாருகிட்ட எப்படி போய் மனைவி வந்து முடியாம இருக்கும்போது வந்து கேட்டீங்கன்னா ராத்திரி போகல வேலை பார்க்காங்க அவங்க முடியாது. என்னால முடிஞ்ச ஒரு காப்பி ரெண்டு இட்லி கொடுத்தாச்சுன்னா அந்த அன்பு எங்கேயோ போகும். பிள்ளைகள் அது மாதிரி முடியாம இருக்கக்கூடிய நேரத்துல எதுவா இருந்தாலும் தட்டி கொடுக்கணும். சாப்பிட்டு சாப்பிட்டு முடியற வரைக்கும் ஒண்ணு பேச மாட்டேன். சாப்பிட்டு முடிஞ்சதும் அன்பா சொல்லுவேன். ஏன் பிள்ளைகள் மட்டும் கிட்டே ரோட்ல ஒரு பிள்ளைகள் தவறு சிகரெட் வாங்க கூட சத்தம் போடுவேன். அப்ப அந்த வயசுல இப்படி பழக்கம் பண்ணுது. பக்கத்து கடைக்காரங்க 4 பேர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. பரவாயில்லையே பரவாயில்ல அவங்க பிள்ளை மாதிரியே சொல்லுவாங்க. அன்பு வந்து ஒரு விதை மேடம். அந்த அன்பு நம்ம நினைக்க யாரும் கொடுக்க மாட்டீங்க. அதான் மூலிகை மருந்துச்சல மேடம். கடைசி நேரத்தில் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து யாருக்குனாலும் என்னுடைய அட்வைஸ் அதாவது என்னுடைய அன்பை வந்து நான் வெளிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வீரமணலூர்ல இருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
1: கணேசன் சார் சொல்லுங்க.
3: சரிங்க மேடம். அதாவது இதுவரைக்கும் என்னிடம் வந்து ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட எனக்கு சிறு வயதுல இருந்து இப்போது வரைக்கும் இந்த மாதிரி நீங்க சொன்ன விஷயத்தை சொல்லியிருப்பாங்க மேடம். அந்த 100 பேர்கிட்டையும் நான் இதுவரைக்கும் நீங்க சொன்னது நான் செஞ்சேன் இது தப்பாயிடுச்சு ஏன் சொன்னீங்கன்னு இதுவரைக்கும் நான் கேட்க முடியலண்ணா. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அது நல்ல உண்மையா இருந்திருக்கு, பலன் கொடுத்திருக்கு. அதனால அனைவருக்கும் நன்றியை சொல்லிடுறேன் மேடம்.
1: சூப்பர் சாரா,
3: அது எவ்வளவுதான் மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. சோ பாத்தீங்கன்னா மத்தவங்க சொன்ன விஷயம் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது நல்லதாதான் முடிஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: காமராஜ்
1: சார் சொல்லுங்க.
4: வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையின் ஒருவருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம ஒண்ணு செயல்பட முடியாது. இந்த நம்பிக்கைக்கு பார்த்த மாதிரி இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம காரியத்தை அவங்க செய்யலாம், அவங்க காரியத்தை அவங்க செய்யலங்கிறது ஒரு பழிப்பொழுது ஞாபகம் வரும். இந்த நிறைய வரையில வந்து பாத்தீங்கன்னா யார் யார்கிட்ட நம்ம கொடுத்தாக்கி என்னென்ன காரியத்துக்கு வந்து அவங்க சரியா செய்ய மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதான் ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவு கிடைக்கல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம என்னெல்லாம் வந்து கஷ்டப்படுறோம் தெளிவு இல்லாதனால அப்படிங்கறது உணர்த்ததுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு தத்துவமா
1: இருக்கு.
4: அதனால நம்ம புரிஞ்சு செயல்படணும், ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத இது உணர்த்துங்கிறது என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியை பேசினதுக்கு.
4: நன்றி.
1: 9:47 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. பேசிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா உனக்காக தானே சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, அவங்க அன்பினால திணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து இந்த விஷயம் எதுக்காக நமக்கு கஷ்டமா தெரியுது அப்படின்னா நோ, அதாவது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, முடியாது இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம தயங்குறதுனால தான். சில சமயங்களில் நம்மளுடைய அன்பான உறவுகளை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இல்லைங்க இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கனிவா சொல்லலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலும் வந்துட்டே இருக்கு. கையல் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவே இருக்கிறோம். யுகோபாதியுடைய பாடல் வரிகளில் ஹரிச்சரன் பாடினது டிமானுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 52 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஒரு பெரியவர் வந்து எனக்கு ரெண்டு முட்டை தோசை வேணுமையா அப்படின்னு ஒரு அன்பாக கேட்டாரு. அதை செஞ்சு கொடுத்தோம். அதே வேற எதுவும் கேட்டா நம்மள செய்ய முடியுமா? அதனால நம்ம எதை செய்யணுமா செஞ்சு கொடுத்தது செஞ்சு கொடுத்தோம்னா செஞ்சு கொடுத்தா நம்ம கையெழுத்து கும்பிட்டாரு அந்த பெரிய
2: மனுஷன்.
4: அது மூலியமா கூட நம்ம நல்லா இருக்கலாம். அது மாதிரி செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுக்குறது, செய்ய முடியாத முள்ள முள்ளால எடுத்த மாதிரி சொல்ல சொல்லால எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும்.
2: கண்டிப்பா சார், நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? வணக்கம்.
2: நல்லமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
5: நல்லா இருக்கேன் மேடம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கரண்டில இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: ஆ பிரான்சிஸ் சார், சொல்லுங்க.
5: ஆமா ஆமா மேடம், இன்னைக்கு ஐயா படத்துல இருந்து,
2: அதாவது நீங்க மனம் திருப்தி நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கு பதிலா நீங்க ஆனந்த பூங்கா நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
6: வணக்கம்மா.
2: வணக்கம்.
6: திருச்சி மாவட்டம் லாவடி பேசுறேன்.
2: ம், சொல்லுங்க சார்.
6: அன்பின் பெயரால் வரி போட்டிருக்கீங்க. அன்பின் பெயரால் திணிக்கப்படும் பிறரின் எதிர்பார்ப்புகள், இதுல உறவுகள் வரல, ஆனா உறவுகளும் சேர்த்துக்கலாம். பிறரின் போது அது புற வாழ்க்கைக்கு உள்ளவங்களா வந்துடுறாங்க.

0: அன்பின் பேரால் உறவுகளின் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன உறவு மட்டும் குறிக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையும் எடுத்துக்கலாம்னு வச்சுங்க, அது அன்பின் பெயர் வந்ததுனால அது ஆராயக்கூடிய நிலையில வரணுமா, நிராகரிக்க கூடாது. நான் எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்றாரு, சொல்லுவன் சொல்றாரு. அதனால அவங்க அன்பின் நிலைப்பாடுலதான் அவங்களுக்கு சொல்றாங்க. சில கருத்துக்களை நம்ம மேல திணிக்கிறாங்க, என்னால முடியாது இதை நீ செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க. இப்ப பெற்றோர்களை வந்து கல்வியா கூட வச்சுக்கலாம், நான் பெற்ற கல்வியை என்னால முடியல, என்னோட பிள்ளை நான் உனக்கு அன்பு செலுத்துறேன், இந்த கல்வியை நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி திணிக்கிறாங்க. அதே மாதிரி பிற செய்யற காரியங்கள் கூட வாழ்க்கை செய்யற என்னால இதை முடியல நீ இதுவரைக்கும் கண்டுட்டு வாங்க அன்பால திணிக்கலாம். தன்னுடைய நிலையை உணர்ந்து அவங்க சொல்ற அந்த அன்பின் வெளிப்பாட்டுல இது சாத்தியப்படுமாங்கிற ஒரு அந்த எப்பேற்பட்ட பிரச்சனை எதிர்கொள்ளலாமா? அன்பின் வெளிப்பாட்டுனால.
1: நன்றி சார், நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நேயர், நிறைவான நேரம் கூட. வணக்கம். வணக்கம்.
2: The person you are speaking with has put your call on hold.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அன்பின் பெயரால் திணிக்கப்படக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது. நிறைவான நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: காங்கேய மோலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திரன் சார், டக்குன்னு சொல்லிடுறீங்களா?
3: சொல்றங்க. அதாவது அடுத்த காதுகளுக்கு கதவுகள் இல்லை அப்படிங்கறதுனால அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம காதுகள்ல கொட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம செவியில் விழுவதோட விட்டுட்டு இதயத்துக்கள் நுழையாம விட்டுறலாம் நான் நினைக்கிறேங்க.
1: சூப்பர் சார், கண்டிப்பா, நிச்சயமா. நன்றி நன்றி. நிறைவான நேரம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த செடி மேலே உள்ள பாசத்தினால அது நல்லா வளரணும் அப்படின்னு தான் ஊற்றுவோம். ஆனால் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், எனக்கு பிடிச்ச கலரில் தான் நீ பூக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா. அப்படி பண்ணுறது அது நம்ம வந்து அது மேலே அதிகாரம் செலுத்துகிற மாதிரி ஆயிரும். ஸோ ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது உங்களுடைய முடிவாக இருக்கட்டும், நீங்கள் யோசித்து ஆராய்ச்சி முடிவு பண்ணுங்க. மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்கன்னா அதை வந்து சாமர்த்தியமாக அதை வந்து சமாளிக்க பாருங்கள். பொதுவாக சொல்லுவாங்க வேதத்தில் ஒரு வார்த்தை என்னென்னா, கூடுமானால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடையும் சமாதானமாக இருங்க அப்படின்னு. ஸோ மற்றவங்களே அந்த இணக்கத்தை வந்து காத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்கிறதுக்கும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ யோசிச்சு தீர்மானித்து நல்ல முடிவாக எடுங்க, ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நம்ம நிகழ்ச்சியோட இறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. துணிவு திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு. வைசாகுடைய பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன், வைசாக், ஜிப்ளான் வந்து இணைந்து பாடியிருக்காங்க. ஜிப்ளானோட இசையில பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திருக்கும். அதை தொடர்ந்து 10:02 மனம் விரும்பி நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசினா எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயமா யோசிக்கிற மாதிரி வச்சிருந்தாலும் ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளும் சொல்லலாம். பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட்டை இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில் வழித்தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழித்தடங்களை தொழில் வழித்தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும், மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்களை நீ கேட்கலாம் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள்.

0: மாணவர்களுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: அன்பின் அலைவரை சேர்வின் ஊடகம் பண்பின் பண்பில் கேட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:14 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. 11 மணி வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. மனம் விரும்புதே, உங்கள் விருப்பம் எது, உங்கள் மனம் கேட்கும் பாடல் எது, உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை எது, அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 2561-1332 எண்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன்னா அங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்க வந்திருக்கிற முதல் நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாம்பில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு நிலவே முகம் காட்டு படத்துல இருந்து சிட்டு பறக்கிறதுக்கு
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி, நன்றி.
0: உடையாமலையிலிருந்து பேசின சுதா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நிலவை முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான முதல் கேள்வி, பொது அறிவு கேள்விகளில் உங்களுக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை வருட இடைவெளியில் நடத்தப்படுகிறது? ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை வருட இடைவெளியில் நடத்தப்படுகின்றன? இந்த கேள்விக்கான பதிலை யோசிட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பந்தலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டிருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6 மனமருமதை நிகழ்ச்சி. நேரம் காலையில 10:22 ஆகிட்டு. சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம நினைவுகளுக்காக. சில பாடல்கள் இசைக்காக மட்டும் கிடையாது, நம்ம மனசில் இருக்கிற மனுஷங்களுக்காக. ஒரு பாடல் கேட்ட உடனே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுகள் நம்ம நினைவுக்கு வரலாம், ஒரு நண்பர் நினைவுக்கு வரலாம், ஒரு அழகான பயணம் நினைவுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மோட வாழ்க்கையில் மறக்க முடியாத அழகான தருணங்கள் நினைவுக்கு வரலாம். அந்த நினைவுகளை இசையோட இணைக்கிற நேரம் இது. அன்பான நேயர்களே, இது உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் தேர்வு, உங்கள் இசை. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு வசந்தி பாலமுருகன், காலை இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி ராஜா பேசுறேன். மேடம்
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் விக்ரம்
0: ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை வருட இடைவெளியில் நடத்தப்படுகின்றன? வருடம் தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்பட்டுட்டு வருது. கோடைக்கால ஒலிம்பிக் மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் அப்படின்னு 2 போட்டிகளுமே தனித்தனியாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டுட்டு வருது. ஆனால் கோடை மற்றும் குளிர்கால போட்டிகள் மாறி மாறி வர்றதுனால உலக அளவில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு வகையில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றுட்டு வருது. பண்டைய கால கிரேக்கத்தில் 4 வருட கால அளவை குறிக்கிற ஒலிம்பியாட் அப்படின்ற பெயரில் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதை பின்பற்றிய நவீன காலத்திலையும் 4 வருட இடைவெளி கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது.

0: நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். விக்ரம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் 1 1876, ஆப்ஷன் 2 1976. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் பெருமிதை நிகழ்ச்சி.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் காலையில் 10:31 ஆகிட்டு நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் இருமதை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். காலை நிகழ்ச்சி அறிந்தாக வழங்கொண்டிருக்கும் வசந்தி பாலமுருகருக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்ப்பேன் வசந்த. நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கலாம் மேடம்.
0: அம்மா, நீங்க பேசும்போது நாங்களும் இன்னும் உற்சாகமாயிருவோம். சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு கண்ணுபுடாத படத்துல இருந்து மனச மடிச்சு நீதான் எடுத்து சொல்கிற அந்த பாட்டு பாடுங்க மேடம்.
0: பாட்டு கொடுத்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், சொல்லிடவா? இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் 1 1876, ஆப்ஷன் 2 1976.
1: 1976 மேடம்.
0: இல்லையே, 1876 தான் சரியான பதில். இருந்தாலும் முயற்சி செஞ்சிருக்கிறீங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்குமா. நன்றி, நன்றி. இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகம் July 29, 1876 அன்னைக்கு வந்து நிறுவப்பட்டுச்சு. இது டாக்டர் மகேந்திரலால் சிர்கார் கொல்கத்தாவில் தான் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொல்கத்தாவில் தான் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இது ஆசியாவோட பழமையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் புகழ்பெற்ற ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சர் சி வி ராமன் நோபல் பரிசு பெற இந்த கழகத்தில் செஞ்ச ஆராய்ச்சிகள் முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். கண்ணுபட பகுதியாக திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கவால் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? கவால் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 ஆந்திரா, ஆப்ஷன் 2 தெலுங்கானா. பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6
1: கண்கள் அறியா காட்சி நாசி நுகரா நறுமணம் இதழ் அறியா சுவை செவிக்கு மட்டும் வரும் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமே இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாடல்கள் இருக்குதுங்க. மெல்லிசை பாடல்கள், அதிரடி பாடல்களாக இருக்கட்டும், இல்லை தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேரம் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விக்காலிபட்டில இருந்து ரேணுகாதேவி மேடம்.
1: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேம்மா. நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: எனக்கு பூவை பூச்சிட்டவா படத்துல இருந்து பூவை பூச்சிட்டவா அந்த பாட்டு பாருங்க.
1: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். கவால் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 ஆந்திரா, ஆப்ஷன் 2 தெலுங்கானா.
2: தெலுங்கானா மேடம்.
1: தெலுங்கானா தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்கம்மா. வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
1: நன்றி நிகழ்ச்சியில்.

வந்துக்கிட்டு இருக்கு. கவால் புலிகள் காப்பகம் வந்து இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் மஞ்சேரியல் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது பழைய ஆதிலாபாத் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜன்னாரம் மண்டலத்தில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கவால் புலிகள் காப்பகம். இது தெலுங்கானா மாநிலத்தோட ஒரு வடகிழக்கு பகுதியில் கோதாவரி ஆற்றோட கரையோரம் தான் அமைஞ்சிருக்குது. 1965 ஒரு வனவிலங்கு சரணாலயமாக நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2012 இந்திய அரசால் புலிகள் காப்பகமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த காப்பகம் சுமார் 2015 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்குது. இதில் மையப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மையப்பகுதி மட்டுமே கோர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டுமே 893 சதுர கிலோமீட்டராக வந்து இருக்குது. வறண்ட வெப்பமண்டல இலையுதிர்காடுகள் மற்றும் மூங்கில்கள் கலந்த தேக்குமரக்காடுகள் அதிக அளவில் இங்கே வந்து காணப்படுது. இந்த காப்பகத்தில் புலிகள் தவிர சிறுத்தைகள், மான்கள், கரடிகள், காட்டு எருமைகள், 300 மேற்பட்ட பறவை இனங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு வருது. ஸோ கவால் புலிகள் காப்பகம் தெலுங்கானாவில் அமைஞ்சிருக்குது. நேரம் என்ன அப்படின்னு

வெப்பமண்டல இலையுதிர்காடுகள் மற்றும் மூங்கில்கள் கலந்த தேக்குமரக்காடுகள் அதிக அளவில் இங்கே வந்து காணப்படுது. இந்த காப்பகத்தில் புலிகள் தவிர சிறுத்தைகள், மான்கள், கரடிகள், காட்டு எருமைகள், 300 மேற்பட்ட பறவை இனங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு வருது. ஸோ கவால் புலிகள் காப்பகம் தெலுங்கானாவில் அமைஞ்சிருக்குது. நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:40 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து பூவே பூச்சுடவா பாடல் தான் கேட்க போகிறோம் கே ஜெயசாஸ் அவர்களுடைய குரலில். ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபீல்ட்ஸ் பதக்கம் துறையில் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுகிறது. அதாவது ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பதக்கம் இருக்குது. அந்த பதக்கம் எந்த துறையின் சார்பாக சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆப்ஷன் 1 கணிதம், ஆப்ஷன் 2 இயற்பியல். இந்த கேள்விக்கான பதிலை ஸ்டே பாடலையும் கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நெல்லை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுருக்கீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். காலை நேரம் வணக்கம்.
3: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வடக்கு கரம்னூர் மாணிக்கவாசன் பேசுறேம்மா.
3: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: படம் கரகாட்டக்காரன். பாடல் மாங்குயிலே போடுங்க.
3: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், ஃபீல்ஸ் அப்படிங்கிற ஒரு பதக்கம் எந்த துறையில சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுதுன்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் 1 கணிதம், ஆப்ஷன் 2 இயற்பியல்.
4: முதல்ல சொன்னதுதான்மா.
3: கணிதம் தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
3: ஃபீல்ஸ் பதக்கம் கணிதவியல் துறையில் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்பட்டு வருது. இது கணித உலகத்தில் மிக உயர்ந்த மற்றும் மதிப்புமிக்க விருதாகவும் கருதப்பட்டிருந்தனால இது பொதுவாக கணிதத்திற்கான நோபல் பரிசு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த பதக்கம் பன்னாட்டு கணிதவியல் ஒன்றியம் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வழங்கிட்டு வராங்க. விருது பெற்ற கணிதவியலாளர்கள் 40 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்கணும் அப்படின்னும் ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது கூடவே தங்கப்பதக்கத்தோட பணப்பரிசும் வழங்கப்படுது இந்த ஃபீல்ஸ் பதக்கத்துக்காக. ஃபீல்ஸ் மெடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸ் கணிதவத்துக்காக வந்து வழங்கப்படுது. கிட்டத்தட்ட நோபல் பரிசுக்கு நிகரான ஒரு மெடல் அப்படின்னே சொல்கிறாங்க. 10:47 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பான்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்ருக்குறோம். பாடல் வந்துட்டே இருக்குது. கரகாட்டக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க. அது கூடவே உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் 1 2012, ஆப்ஷன் 2 2017. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நெல்லி பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விருமதை நிகழ்ச்சி. மனம் விருமதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுட்ருக்குறோம். இசைக்கு ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. நம்ம சொல்ல தயங்குற சில வார்த்தைகளை கூட ஒரு பாட்டு வந்து சொல்லிடும். நான் உன்னை நினைக்கிறேன், உனக்கு முக்கியமானவங்க, இந்த நாள் சிறப்பாக அமையணும், நம்ம நட்பு என்றைக்குமே தொடரட்டும் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை சில நேரங்களில் இந்த உணர்வுகளை ஒரு பாடலே அழகாக சொல்லிடும். அதனால தான் இந்த நேயர் விருப்ப பாடல் அப்படிங்கிறது வெறும் பாடல் நிகழ்ச்சி மட்டுமில்லாமல் ஒரு உணர்வுகளோட இசை பயணம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கேட்க நினைக்கிற பாட்டை நாங்கள் ஒலிக்க செஞ்சிட்ருக்கிற நேரம் உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் இசை. மனம் விருவதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்க வந்திருக்கிற நிறைவான நேயர் யார் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க? நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன்,

0: கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 2012, ஆப்ஷன் 2 2017.
1: 2017
0: தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. கேலோ இந்தியா தேசிய விளையாட்டு வளர்ச்சி திட்டம் 2017-2018 நிதியாண்டில் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக முதல் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற ஆண்டு வந்து 2018 தான். ஆனால் தொடங்கப்பட்டது வந்து 2017. இந்தியாவில் விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் அடிமட்ட அளவில் திறமைகளை கண்டறியறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து வழிவகுக்குது. இந்தியாவில் விளையாட்டு திறன்களை வளர்த்தல் மற்றும் கிராமப்புற விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறது வந்து இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த வீரர்களுக்கு ஆண்டுக்கு 500,000 வரைக்கும் நிதி உதவியும் வந்து வழங்கப்பட்டு வருது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு, பல்கலைக்கழக விளையாட்டு மற்றும் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் அப்படின்னு 3 விதமாக வந்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தோம் மனம் விரும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடலும் ஒலிக்க இருக்குது. உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை வழங்கிட்டு இருந்தேன். நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும், கலந்துக்க முயற்சி செஞ்ச நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுற எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். கர்நாடக மாநிலம் சாமராஜர் பேட்டை வனப்பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மூன்று தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வழித் தடங்களை தொழில் வழித் தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக்கா அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும், மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருச்சி அணி கோப்பையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 11:03 இருக்குது. நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த களிமண் பொம்மை, இதை வந்து நெருப்பில் அது சுடும்போது தான் உடையாத ஒரு சிற்பமாக அது வந்து மாறுது. அதே மாதிரி தாங்க நம்மளும், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் விமர்சனங்களும் நம்மளை சுடும்போது, அதை நம்மளுக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளை உடைக்க முடியாத ஒரு அழகான ஒரு சிற்பமாக அது மாற்றுது. ஸோ அதனால் கஷ்டங்கள் வரும்போது என்னடா அப்படின்னு யோசிக்காமல் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு நினச்சி எப்போவுமே ஹாப்பியாக நம்ம ஜாலியாக உறுதியாக இருப்போம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி அவங்க கூட பேசிகிட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆ ஜே ஜெயமா செபாஸ்டியன். மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. மனிதநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? பொதுவாக மனிதநாடு நிகழ்ச்சி மேலே இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான விஷயங்கள் இடங்கள் பற்றி தெரிஞ்சுட்ருப்போம் இல்லையா? அப்படி இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொருட்கள் வந்து பிரபலமாக இருக்கும். திண்டுக்கல் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வருது பூட்டு. அந்த மாதிரி திருநெல்வேலின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அரிவாள் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் இல்லையா? அந்த வகையில் தஞ்சாவூர்னு சொன்னால் நம்ம எல்லாருமே யோசிக்காமல் டக்குன்னு சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பொம்மைகள் தான். இந்த பொம்மைகளில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க போகிறோம். தஞ்சாவூர் பொம்மைன்னு சொன்னதுமே நம்ம மனசில் அந்த பொம்மையுடைய சிரிச்ச முகமும் அதை தலையாற்ற அந்த அழகும் தான் ஞாபகம் வரும். இந்த பொம்மையில் நிறைய விஷயங்கள் உட்பட்டிருக்கு, அது என்னன்றதை இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிற நிகழ்ச்சியோட முதல் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் மோ திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்என் சுரேந்திரன் கே எஸ் சித்ரா பாடுது தேவாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணி 11 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொம்மைகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த தஞ்சாவூர் பொம்மையில் நமக்கு தெரிஞ்சது தலையாட்டி பொம்மை தான் இல்லை. ஆனால் இதில் ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்குது. அதில் ஒன்று உருட்டு பொம்மை, இன்னொன்று தான் தலையாட்டி பொம்மை. உருட்டு பொம்மை அப்படின்னா இதனுடைய கீழே பார்த்திங்கன்னா அரைக்கோள வடிவத்தில், அதாவது பாதி உருண்டை இருக்கும். இந்த பொம்மையை நம்ம எப்படி சாய்ச்சி விட்டாலும் அது கீழே விழாமல் திரும்ப டக்குன்னு நேராக வந்து நிற்கும். தாத்தா பாட்டி ராஜா ராணி வடிவத்தில் இந்த நம்ம பார்த்துருக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது தலையாட்டி பொம்மை. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுற பொண்ணு அப்படி இல்லைன்னா ராஜாராணி வடிவத்தில் இருக்கும். தலை, மார்பு பகுதி, கீழ்ப்பகுதின்னு மூணு பாகமாக தனித்தனியாக செஞ்சு ஒரு சின்ன கம்பி வழியாக பேலன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. லேசாக காத்தடிச்சா கூட அது தலையையும் உடம்பையும் ஆட்டுறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்கும். இந்த பொம்மையோட ரசிக்கிறவங்க வந்து நின்று அதை பார்க்குற மாதிரி ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் பொம்மையுடைய வடிவமைப்பு இருக்கும். சொல்லப்போனால் இது வந்து சாஞ்சிட்டு நம்ம எப்படி ஆட்டி விட்டாலும் திருப்பி அந்த இடத்துக்கு வந்தது இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமே இருக்கு. எப்படி தள்ளிவிட்டாலும் பொம்மை கீழே விழாமல் எந்திரிச்சு நிற்குது, அது எப்படின்னு நீங்கள் நினைக்காத அதை யோசிச்சிருக்கீங்களா? அது என்ன சயின்ஸை சொல்கிறேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு பிறகு பாடல் வந்துகிட்டே இருக்கு. உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடினது இளையராஜா உடைய இசையில். பாடலும் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: உண்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

மணி 18 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில தஞ்சாவூர் பொம்மைகள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பொம்மையை எந்த பக்கம் தள்ளிவிட்டாலும் மறுபடியும் அது நேரா வந்து நின்றுடுது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தா, அதுக்கு காரணம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு மையம். அந்த பொம்மையுடைய அடிப்பகுதியில களிமண்ணை வச்சு ரொம்ப கனமா செஞ்சிருப்பாங்க, ஆனா மேல் பகுதியில ரொம்ப லேசா செஞ்சிருப்பாங்க. இதனால தான் இந்த பொம்மையுடைய மொத்த எடையும் கீழ்பகுதியில போயிடுது. அப்போ நம்ம எந்த பக்கத்துல இருந்து தள்ளிவிட்டாலுமே அந்த புவியீர்ப்பு விசை பொம்மையை திருப்பவும் நேரம் ரசிக்கும்படியாகவும் சொல்லுது. வீழ்வது முடிவல்ல, மீண்டும் எழுறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு இந்த பொம்மையை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கும் தோணும் இல்லையா? நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. கட்டபொம்மன் திரைப்படத்துலேருந்து காளிதாசனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடினது தேவாவுடைய இசையில் பாடலை

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 11:25 ஆகிட்டு இருக்குறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில தஞ்சாவூர் பொம்மைகள் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இந்த பொம்மை தயாரிக்கிறதுல கூட நிறைய விஷயங்கள் உட்பட்டிருக்கு. இது ஏதோ சும்மா மிஷினில் போட்டு எடுக்கிற ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி கிடையாதுங்க. முழுக்க முழுக்க மனிதர்களுடைய உழைப்பினாலையும் கைகளாலையும் உருவாக்கப்படுற ஒரு கலைப்பொருள். காவேரி ஆற்றுப்படுக்கையில் கிடக்கிற தரமான வண்டல் மண், காகித கூழ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும், மரத்தூள், ஜவ்வரிசி, பசை, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் பொம்மையை உருவாக்குறாங்க. அச்சில் வச்சு எடுத்து நல்ல வெயில காய வச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நுணுக்கமான கைகளாலேயே பல வண்ண பெயிண்ட்டுகளை அடித்து உருவாக்குறாங்க. ஒவ்வொரு லேயருமே உருவாக்குறதுக்கு சில நாட்களாவது எடுக்கும். அது ஒரு லேயர் உருவாக்கி அது காஞ்சி அதுக்கப்புறம் தான் அடுத்த லேயர் அவங்க செய்கிறாங்க. இப்படி ஒரு பொம்மையை தயாரிக்கிறதுக்கே நிறைய நாட்கள் எடுக்குமாம். எந்த ஒரு உழைப்புக்கும் ஒரு பாராட்டு வேணும் இல்லையா? அதனாலேயே இந்த தஞ்சாவூர் பொம்மைகளுடைய தனித்துவத்துக்காக இந்திய அரசாங்கம் இதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த தொழில்நுட்பமும் கலையும் தஞ்சாவூருக்கே உரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு உலக அளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த தஞ்சாவூர் பொம்மையில் என்ன ஒரு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, நம்ம ஊரில் நவராத்திரியில் குழுவெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த குழுவில் முதல் நாளாக கம்பீரமாக உட்காந்துருக்கிறது இந்த தஞ்சாவூர் பொம்மைகள் தான். இது இல்லைன்னா அந்த குழுவே முழுமையடையா அப்படின்னு கூட சொல்றாங்க. பொருளும் உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? இது எப்படி வந்துருச்சு, இதை எதை பார்த்து உருவாக்குனாங்க அப்படின்னு, அதுக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு வரலாறு இருக்குது. அது என்னது இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது வான்மதி திரைப்படத்திலிருந்து. வாலியுடைய பாடல் வரிகளில் சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடினது தேவாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில தஞ்சாவூர் பொம்மைகள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பொம்மைகள் நேத்தைக்கோ இன்னைக்கோ வந்தது கிடையாதுங்க. இந்த கலை வந்து 19வது நூற்றாண்டுல, அதாவது 1800களிலேயே தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னராக இருக்கிற 2வது சரபோஜி அவருடைய காலத்தே வந்துருச்சு. இந்த மன்னர் கலைகளை ரொம்பவே ரசிக்கக்கூடியவர். அவர் கொடுத்த ஊக்கத்தினால்தான் இங்கிருந்த, அதாவது தஞ்சாவூர்ல இருந்த கைவினை கலைஞர்கள் புவியீர்ப்பிசையை பயன்படுத்தி இப்படி ஒரு அழகான பொம்மையை முதல் முதலாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பொம்மைக்கு பின்னாடியுமே நம்முடைய தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மையில் இருக்கிற டான்சிங் டால், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய நடனமாக இருக்கிற பரதநாட்டியத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க. பொம்மையுடைய முகபாவனை, கை முத்திரைகள், அதோடைய உடைகள், கல்யாண பொண்ணு மாதிரி அது போட்டிருக்கிற அந்த மாங்காய் மாலை, காசு மாலைன்னு எல்லாமே நிஜமான நடன கலைஞர்களை பார்த்து ரொம்பவே நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்குது. இந்த தஞ்சாவூர் பொம்மைகள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதும் கூட, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவேன் இல்லையா. இன்னைக்கு வந்து பேட்டரியில் ஓடக்கூடிய எத்தனையோ பிளாஸ்டிக் பொம்மைகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்தாலுமே தஞ்சாவூர் பொம்மை அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதலும் தராதது. களிமண், மரத்துள், பேப்பர் கோல்னு இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு செய்கிறதால குழந்தைகளுக்கு இதனால் எந்தவித ஆபத்தோ இல்லை அலர்ஜியோ வராதாம். இந்த பொம்மையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 வாரம் கூட ஆகும். ஏன்னா ஒவ்வொரு லேயராக செஞ்சு முடித்து களிமண்ணை பூசி வெயிலில் நல்லா காய வச்சு அப்புறம்தான் அடுத்த வேலையை தொடங்குவாங்க இல்லையா. மழைக்காலங்களில் இந்த பொம்மைகளை செய்யவே முடியாது. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூரில் சில குறிப்பிட்ட குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த கலையை இன்னைக்கும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க உயிரோட. இப்போ உயிர்ப்போட காத்துட்டு வர இந்த கலைகளை பற்றி, அதுக்கு பின்னாடி இருக்கிற தஞ்சாவூர் பொம்மையுடைய சிறப்புகள் பற்றி தான் இவ்வளோ நேரமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். செய்திகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி பாடலும் வந்துட்டே இருக்கு. தஞ்சாவூர் பொம்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நிகழ்ச்சி நிறைவான பாடலும் கேட்டலாம். அதுக்கு தொடர்ந்து உள்ளூர் செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. பொற்காலம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல்களை கிருஷ்ணராஜ் பாடினது தேவாவுடைய சேல. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.

0: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 11:41 ஆகிட்டிருக்குது. கேட்டுட்டு ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. உள்ளூர் செய்திகளை நமக்காக எடுத்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக வசந்தியும் வந்துட்டாங்க. ஸோ வசந்தி, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க

0: நேரம் 11:41 ஆகிட்டிருக்குது. கேட்டுட்டு ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. உள்ளூர் செய்திகளை நமக்காக எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுறதுக்காக வசந்தியும் வந்துட்டாங்க. ஸோ வசந்தி, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இன்றைக்கி
1: நம்ம முதல் தகவலை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா, அந்த பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வந்து நடந்துகிட்டே வருது. அதில் முதல் கட்டமும் முடிஞ்சாச்சு, ரெண்டாவது கட்டமும் முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட 88,930 பேருக்கு வந்து ஒதுக்கீடு ஆணை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பேருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாச்சு. மூன்றாவது சுற்று கலந்தாய்விலையும் பொதுப்பிரிவில் வந்து தரவரிசை பட்டியலில் அவங்களுக்குள்ள கட் ஆஃபும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரவரிசை கட் ஆஃப் வந்து தனியாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ மாணவர்கள் அப்படின்னு சேர்த்து 1,02,719 மாணவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க விரும்புகிற கல்லூரியை 19 தேதிக்குள்ளே தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ இடங்கள் அப்படின்னு மூன்றாவது சுற்று வந்து ஒதுக்கிட்டாங்க. இவ்வளோ இடங்கள் இருக்குது, இதை வந்து நீங்கள் நாளைக்குள்ளே தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதின பொறியியல் படிப்பில் சேர்கிறதுக்கு விண்ணப்பம் செய்யாத மாணவர்களும் துணைத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் வந்து துணை கலந்தாய்வுக்கு August 31 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஸோ இதோட சேர்த்து இன்னொரு தகவல் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, இணையதள சேவை வழங்குறதுக்காக, அதாவது கிராமப்புறங்களில் இந்த இணையதள சேவை வழங்குறதுக்காக தொழில் பங்கீட்டாளர்கள் தேர்வு செய்ய இருக்கிறாங்க. ஸோ கிராமப்புறங்களில் நல்ல உயர்தரமான இணைய சேவை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கில் இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே குறைஞ்சது 2 தொழில் பங்கீட்டாளர்களை தேர்வு செஞ்சு தடையில்லாத இணைய சேவைகள் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. இதுபடி ஒவ்வொரு மாவட்டமும் வருவாய் உட்கோட்டம் அடிப்படையில் 2-6 வட்டாரங்களை கொண்ட துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தொழில் பங்கீட்டாளர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. விண்ணப்ப பதிவு வந்து ஆன்லைன் மூலமாக தான் நடைபெறுது. அதுக்கான அந்த ஆன்லைன் போர்ட்டலும் கொடுத்துருக்குறாங்க, அதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. https://tanfinet.tn.gov.in அப்படிங்கிறதான், அதாவது TANFINET. இதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மீதி விவரங்கள் தெரியும். 6 இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன்கோவில் கோட்டத்தில் விண்ணப்பம் செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எனக்கு இதை பற்றின விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே உதவி மைய எண்ணும் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 0444-96-55-95 அப்படிங்கிற எங்களுக்கு தான். ஸோ இந்த தகவலோடு சேர்த்து அடுத்த ஒரு பாடலையும் கேட்டு வந்தெல்லாம், பாடலும் வந்துட்டே இருக்குது. கண் எதிரே தோன்றினால் திரைப்படத்தான் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம், மகாநதி சோபனா அவங்க இணைந்து பாடியிருக்காங்க தேவாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் காலையில 11:50 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேரத்தில் கேட்டுட்ருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல் தெரிஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் ஜெமிமா அடுத்து என்ன தகவல் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம்?
5: ஸோ வந்து நிறைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வருமான வரித்துறையில் பணி இடங்கள் காலியாக இருக்குது, அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து தகுதியாக பிளஸ் டூ அல்லது டிகிரி முடிச்சிருக்கணும், கூடுதல் தகுதியாக சர்வதேச தேசிய பல்கலைக்கழக இடையிலான போட்டியில் அவங்க சான்றிதழ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை வந்து ஸ்கில் தேர்வு, மருத்துவ பரிசோதனை இருக்கும். விண்ணப்பிக்கிற முறையும் வந்து

0: ஆன்லைனில் தான் அவங்க விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் விவரங்களுக்கு கூட கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன ஆன்லைன் முகவரி கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட் pune.com அப்படிங்கிற அந்த இணையதள முகவரியில் போயிட்டு அவங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் வந்து ₹200 அவங்க வசூலிப்பாங்க. ஸோ கடைசி நாள் இதை விண்ணப்பிக்கிறதுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2026, அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிருங்க.
1: ஸோ இது கூடவே அடுத்ததாக வந்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வேயில் வந்து கிட்டத்தட்ட 3993 இன்ஜினியரிங் காலியிடங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்திய ரயில்வேயில் இந்த இதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர் அப்படின்ட்டு நிறைய பிரிவின் கீழே வந்து காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு டிப்ளமோ பிஎஸ்சி வந்து கல்வி தகுதியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. 18 வயதிலிருந்து 33 வயதுக்குள்ளாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க. ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் இதுக்காக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான இணையதள முகவரி www.rrbapply.gov.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இதுக்கு விண்ணப்ப கட்டணமாக வந்து ₹500 வந்து சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் மற்றும் இதர பிரிவுகளுக்கு வந்து 250 வந்து விண்ணப்ப கட்டணம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ரயில்வேயில் இருக்கிற பணிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் செப்டம்பர் 13ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஸோ அதே போல் அடுத்த வேலைக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறையை சேர்ந்த பாரத ஸ்டேட் பேங்க் அதில் வந்து காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஜூனியர் அசோசியேட்ஸ் அதாவது கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ் இந்த பிரிவில் தான் அவங்க வந்து பணியிடங்கள் காலியாக இருக்குது. பட்டப்படிப்பு முடித்தவங்க இதுக்காக விண்ணப்பிக்கலாம். அதுக்கான வயது வந்து 20 வயதுலேருந்து 28 வயது வரைக்கும் அவங்க இருக்கணும். தேர்வு முறையும் வந்து என்னென்னா ப்ரிலிமினரி எக்ஸாமும் மெயின் தேர்வும் அவங்களுக்கு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறையும் ஆன்லைனில் தான் sbi.bank.in அப்படிங்கிற அந்த இணையதள முகவரியில் போய் அவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது sbi.bank.in அப்படிங்கிற இணையதள முகவரி நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ₹750. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாதான். இதுக்கான கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு 31/8/2026 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தகவலோட அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. இதய தாமரை அப்படிங்கிற திரைப்படத்தில் வைரமுதுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு அணிச்சிருங்க. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனித நாடு நிகழ்ச்சியில. நேரம் பார்த்தீங்கன்னா 11:57 ஆயாச்சு. நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான செய்தியாக என்ன தெரிஞ்சிக்க இருக்கிறோம் வசந்தி?
3: நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, விவசாயிகள் அடையாள எண் பெறதுக்கு இறுதி வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து அரசு உதவிகள் PM கிசான் அப்படின்ற திட்ட நிதி உதவி மூலமாக பயிர்கடன், பயிர் காப்பீடு, உரமானியம் இந்த மாதிரியான விவசாயிகளுக்கான எல்லா நலத்திட்டங்களையும் பெறதுக்கு விவசாய அடையாள வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கான இறுதி வாய்ப்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளோட நில உடைமை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வேளாண் அடுக்ககம் வளாகத்தில் அந்த வலைதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தனி குறியீடு எண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருது. அதனால விவசாயிகள் உங்களோட ஆதார் எண், ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட செல்போன் எண், நில உடைமை விவரங்கள், இது கூடவே உங்களோட பகுதியில் இருக்கிற வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தையோ பொது சேவை மையத்தில் கட்டணம் இல்லாமல் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடையாள எண் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இறுதி வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அடையாள எண் பதிவு செய்தல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்களை விவசாயிகள் வந்து போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.
3: நான் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.
2: நீங்களே இன்னும் சில நொடிகளில் 12 மணிக்கான சேச்சுருக்கம் தான் கேட்க இருக்கிறீங்க. சேச்சுருக்கத்தை தொடர்ந்து 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து பண்பலைய ஸ்டேட்யூண்டா கேளுங்க. FM ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தேசிய நீர்வழித்தடங்களை தொழில் வழித்தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் சாமராஜர்பேட்டை வனப்பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த மூன்று தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு

சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தவேகா அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருச்சி அணி கோப்பையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, நேரம் 12:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் இப்போ கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும் சொல்லும் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பர்கள் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம், இதை பற்றி தோழிகள் நேரலையில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதுகு தாண்டவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் சொல்கிறாங்க முதுகு தாண்டவட மருத்துவ நிபுணர் சேகர் அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் வெட்டி வேரின் வியக்க வைக்கும் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 1:30 திரையருவி. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம 1974 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்று மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெறும். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல். 9 மணிக்கு இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம சங்க இலக்கியங்களில் மடல் இருதல் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீங்க. எல்லா நிகழ்ச்சியுமே உங்களுக்காக, அதனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.

0: 6.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 12:11 ஆயிட்டுருக்கு. இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு தோழிகளே, உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். நீங்கள் இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா, நல்லா சிரித்த முகத்தோடு இருக்கீங்க.
1: ஆமாம்,
0: பார்த்த உடனே இன்றைக்கி தோழிகள் இதே சிரிப்போடு வந்து என்னெல்லாம் எனர்ஜெட்டிக்காக சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தலைப்பு பார்த்திங்கன்னா, பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் அப்படின்னு தலைப்பு.
1: சொல்லவும் அவங்க குடும்பத்தின எல்லாம் ஞாபகம் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷமும் வந்துடும். அதுவும் நீங்கள் பெருமை பெற்ற தருணம் வேற கொடுத்தாச்சு தலைப்பு, கண்டிப்பாக அந்த சந்தோஷம் இருக்குன்னு. அதில் அதோட ஓரத்தில் புன்னகையோட தோழிகளும் வந்துடுவாங்க.
0: இந்த பெண்கள், வீட்டில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை நினச்சி நினச்சி பெருமைப்படுவாங்க. அவங்க சின்ன ஒரு செயல் செஞ்சால் கூட, ஆ என் பிள்ளை இப்படி பண்ணாப்பா, ஒரு சின்ன தாத்தா இதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால், தாத்தாக்கு ஒரு சின்ன பொருளை எடுத்து கொடுத்தா கூட, ஏ அப்பா கேட்டதுக்கு என் பிள்ளை இன்றைக்கி எடுத்து கொடுத்துட்டா அப்படின்னு, அது கூட ஒரு பெருமை
1: சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், இல்லையா?
0: என்னென்னா, நம்ம வந்து பெரிய விஷயம்தான் நம்மளுக்கு பெருமை தரணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டில் ஒரு சின்ன விஷயம் வந்து உங்கள் குழந்தை பண்ணியிருக்கு, அதை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்களே உங்களை அறியாமலே பெருமைப்பட்டுப்பீங்களே, என் பிள்ளை இதை பண்ணாப்பா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட ஷேர் பண்ணலாம்.
1: ஸோ தோழிகள் வந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு கால் பண்ணலாம். 0462256113 அப்படின்னா 3 அப்படிங்கிற எண்களுக்கு. ஸோ பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் அப்படின்னு கொடுத்துட்டோம். நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக தோழியும் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் ஜெனிமா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட்டுவா, ரெண்டு பேரும்
1: சாப்பிடலாம். சாந்திமா,
0: நாங்க பசியில இருக்கோம்னு தெரிஞ்சிட்டு எங்களுக்கு டெம்ப்ட் பண்றீங்களா? சரி, கண்டிப்பா ஒரு நாள் சாந்திமா வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம்.
1: கண்டிப்பா வரோம். சாப்பாடு சொல்றீங்களா, வந்துருவோம். சொல்லுங்க சாந்திமா.
2: பிள்ளைகள் வந்து எனக்கு வந்து என் பொட்டபிள்ள வச்சு எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா எனக்கு வந்து பையன் வந்து மாற்று திருநாள், பையனால ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பாடு கூட அவனுக்கு அள்ளிதான் கொடுக்கா. என் பிள்ளை வந்து எங்க ரெண்டு பேருக்கும் படிக்க தெரியாது, எனக்கும் படிக்க தெரியாது, என் வீட்டுக்காரருக்கும் படிக்க தெரியாது. ஆனா என் பிள்ளை எனக்கு டீச்சரா வேலைக்கு போறது எனக்கு ரொம்ப பெருமை.
1: நீங்க சொல்றது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு.
0: ஆமா, அவங்க வந்து அப்படியே உணர்ச்சி தழும்ப சொல்லிட்டாங்க. சாந்திமா, நீங்க சொன்னதே எங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு. சாந்திமா வந்து என்னோட
2: பிள்ளை. நீங்க சொன்ன சொல்லுங்க.
1: அந்த பேர் இருக்குது, அதை தவிர வேற என்ன கௌரவம் இல்ல.
0: அதான் சூப்பர்மா, சூப்பரா படிக்க வச்சு பிள்ளைய வந்து ஒரு ஆசிரியர் பணிக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க. தொடரட்டும் உங்களுடைய பணி.
1: சாந்திமா இல்ல, டீச்சருடைய அம்மா.
0: ஆமா,
1: சூப்பர்மா, நன்றி. நிகழ்ச்சியில முதல் நேரா ரொம்ப உணர்வுபூர்வமா உங்க விஷயத்த ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.
0: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்கிருந்துமா?
2: ரசிகரானீங்கல மத்தபடி அந்த ஸ்கூலுக்கு நான் போகலையும் சரி, சிவாஜிகாந்த் சிவாஜிகாந்தோட அம்மா வந்துட்டாங்க, சிவாஜிகாந்தோட அம்மா வந்துட்டாங்க, அந்த பேர் கேட்கல ரொம்ப பெருமையா இருக்கு மேம். எல்லாமே பையன் வந்து குட்டி பையனா, ரெண்டாம் கிளாஸ் படிக்கான். இங்க வந்து இப்ப ஒரு கல்வி திருவிழான்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிக்கு சேர்த்து விட்டுருந்தாங்க. ஒரே ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்தேன், ஒரே ஒரு ட்ரிப் தான்.

0: அது அப்படியே ஸ்கூல்ல போய் ஒப்பிச்சுட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் போவேல அவங்க டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க. குட்டி பொண்ணு தானே எங்க டான்ஸ் ஆட போறா உறங்கிருவா உறங்கிருவா நினைச்சுட்டே இருந்து அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட் ஸ்டேஜ்ல போய் நின்னு ஆடுனா அவளை பெர்ஃபெக்ட் ஆடிட்டா மேமே பிரின்சிபல் மேமே கை தட்டி எந்திரிச்சு
1: நாங்களும்
2: அதே வாழ்த்திக்கிறோம். பொதுவா பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த தட்டெல்லாம் கீழே எடுத்து போட்டு உடைக்குப்பாங்க, வீட்டுல நல்லா சட்டை துருத்துட்டு இருப்பாங்க. இவனெல்லாம் வெளில கூட்டிட்டு போனா என்ன போகணும் நினைச்சா வெளியில போனா அங்கிள் நல்லா இருக்கீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா நமக்கே தோணும். அப்படியே உள்டாவா மாட்டேன் ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கும் நம்ம பிள்ளையா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய பட்டங்கள் விருதுகள் மட்டுமே விஷயம் இல்ல, இந்த மாதிரி இடம் பார்த்து கொஞ்சம் தன்மையா நடந்துக்கும் போதும் அந்த பெற்றோருக்கு ஒரு பெருமை தான் இல்லையா.
1: என்னன்னா சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, சொன்னோன்னு அவங்க சொன்னாங்கல்ல நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்க பொண்ணு வந்து நல்லா டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒரு ஒரு விதமான திறமைகள் இருக்கும் இல்ல. வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கூட அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நினைச்சு கூட நம்ம பெருமை பட்டுக்கணும். அப்படி ஒரு காலத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களையும் குழந்தைங்க வந்து நம்மள இருந்து ஒரு ஒரு படி மேல பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாயை திறந்து பாராட்டணும். அப்பதான் அவங்களுக்கு நம்மளை என்கரேஜ் பண்றாங்க இன்னும் நம்ம பண்ணணும் இந்த விஷயத்த
2: அப்படிங்கிற ஒரு ஊக்கம் கிடைக்கும் இல்லையா.
1: தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில கனா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:22. ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் இது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜெமிமா, நிறைய விஷயங்களை நம்ம பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் இல்லையா?
1: ஆமாம், அதுவும் பிள்ளைங்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பசுமையான நினைவுகள் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போகும்ல.
0: அதுவும் இந்த பிள்ளைங்க வளரும்போது சுட்டி பிள்ளைங்களாக இருந்தப்போ என்னெல்லாம் செஞ்சாங்க சொன்னாங்க இதெல்லாம் சொல்லும்போது நம்மளே அறியாமல் சிரிப்பு வந்துடுது. என்றைக்குமே குழந்தைங்க வந்து நினைவுகளாலேயும் நிஜத்தாலேயுமே வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சந்தோஷமா அள்ளி தரக்கூடியவங்க தான். இது பற்றி தான் இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் இது பற்றி தோழிகள் நேரலையில் அவங்களோட கருத்துக்கள் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: லட்சுமி.
1: லட்சுமிமா சொல்லுங்க.
0: லட்சுமிமா, வானொலியுடைய ஒலி அளவை குறைச்சிருங்க, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க.
2: வானொலி அளவை குறைச்சு
0: சொல்லுங்கம்மா.
2: என்னுடைய பொண்ணு காலேஜ்ல ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷனுக்காக தூத்துக்குடியில விஓசி காலேஜுக்கு நான் பொண்ணு கூட போயிருந்தேன். அப்போ காம்படிஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க முன்னாடி போய் உட்கார்ந்தோம். கொஞ்சம் கன் பார்ட்டிஸ் பையங்கெல்லாம் முன்னாடி போங்க அப்படின்னு அலட்சியமா பேசினாங்க. சரி, பின்னால பின்னாடி போய் உட்காந்துட்டோம். பார்த்தா 25 காலேஜ் காம்படிஷன்ல ஸ்டோரி ரைட்டிங்ல என் பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ்.
0: எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல உங்களுக்கு?
2: அந்த இடத்துல அப்படியே
1: யார் எங்களை பின்னாடி போக சொன்னது, இப்ப வாங்கப்பா அப்படின்ன மாதிரி இருந்துச்சா?
2: பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொன்னாங்களே, நம்ம என் பொண்ணு முன்னாடி வந்து இன்னைக்கு ஜெயிச்சு காட்டிட்டாடன்ட்டு அப்படியே அழுக கண்ணீர், என்ன அறியாம கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் அந்த தலைப்பு கரைகள் கடந்த கருணைன்னு ஸ்பாட்ல எழுதுனேன். அந்த கதை கதை வந்து யூஎஸ்சி டைம்ஸ் மேகசின்ல வெளியிருந்தது.
1: நீங்களும் நேரம் கிடைக்கும் போது அவங்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க. நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதா சொல்லுங்க. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு,
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்மா, நான் வந்து பாளையங்காபுரத்துல இருந்து குவானிகாபுரத்துல இருந்து மாரியம்மா பேசுறேன்.
1: மாரியம்மாலம்மா சொல்லுங்கம்மா.
3: என் பையன் வந்து 10th 11th 12th எல்லாம் படிச்சதுக்கு முன் மிஸ் கூட்டி விட்டாங்க. என்ன படிப்பு என் பையன் சுமாரா தான் படிப்பான், ஆனா கேரக்டர், ஒரு உதவி செய்யறதுல ஒரு ஹேண்டிகேப் மிஸ் இருக்காங்க.

0: டெய்லி அவன் தான் கூட்டு கொண்டு கொண்டு விடுவான் கிளாஸ்ல. அவங்க ரெஸ்ட் ரூம் போனாலும் இவன் தான் போய் கூட்டு போய் வெளியில் கொண்டு
1: விடுவான்.
0: எல்லாமே அவன் செய்வான். ஆனா அந்த மிஸ் என்ன கூப்பிட்டு பாராட்டுறதுக்காண்டி, ஆனா படிப்பு உங்க பையன் படிப்புல சுமாரா தாங்க, ஆனா அந்த ஹெல்ப் மைண்டு அப்புறம் அந்த கேரக்டர்ல நல்ல பையன் அப்படின்னு அந்த பேர் சொன்னாங்க.
2: எனக்கு
1: ஒழுக்கம் சொன்னாங்க இல்லையா சி பார்த்தீங்கன்னா, நான் இடையில ஒரு வீடியோ கூட பார்த்துருப்போம். ஒரு குட்டி பொண்ணு சிங்க்ல நின்று பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும், நிறைய பாத்திரம் இருக்கும். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு வந்து, அம்மா பாவம்ப்பா வேலை முடிஞ்சு வருவாங்க, டயர்டா இருப்பாங்கப்பா, நீங்களும் வாங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். இப்போ ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்லாமலே அந்த அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா ஒரு சந்தோஷம் ஆனந்த கண்ணீரும் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒழுக்க சம்பந்தமான விஷயங்களை இதெல்லாம் தேவை, இது வந்து இதை பண்ணா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க செய்யும்போது அந்த தருணத்தை ஃபீல் பண்ணாதான் தெரியும் இல்லையா.
2: சூப்பர். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட பெற்றோருக்கு இருக்கக்கூடிய கனவுகள் என்னென்னா, அவங்க நல்லா படிக்கணும், நல்ல மனுஷனாக வளரணும், நல்ல நிலைக்கு வரணும் வாழ்க்கையில், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் குழந்தைகள் வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களாலே பெருமை பெற்றோருக்கு வந்து அது ஒரு பெருமையாக மாறிடுது. என் பிள்ளை இது பண்ணா அப்படிங்கும்போது அது உண்மையிலேயே வந்து ரசிப்போம் நம்ம சில சமயத்தில். இப்போ ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியர் ஒருத்தவங்க உங்க பிள்ளை நல்லா நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமே அவங்கள எவ்வளவு அட்ராக்டிவ் பண்ணிருக்கு பாத்தீங்களா. என் பையன் வந்து படிப்புல சுமார் தான், ஆனா ஒழுக்கத்துல வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஆசிரியர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேசலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:34 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் இது பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு தோழிகளும் பார்த்தீங்கன்னா நேரலையில் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை பெருமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து வீட்டில் வந்து ஒரு வேலையை முன்வந்து செஞ்சினாலே அது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொன்னாங்க. யாருக்காச்சும் உதவி செய்கிறத பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஜெமிமா இன்னைக்கு பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தோல்வின்னு ஒரு விஷயம் வந்தால் கூட அவங்களால அது வந்து
1: எழுத முடியாமல் கொஞ்சம் டல்லாயிடுறாங்க.
0: ஆனால் அது கூட பெருமை தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சின்ன தோல்வி வந்தால் கூட அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறதே வந்து நம்ம வந்து ஒரு பெருமையாக பார்த்துக்கலாம்.
1: நிச்சயமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது சில அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் இதில் என்னம்மா போட்டிருக்கு, ஃபோனில் தான் மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பிள்ளைங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான்ப்பா பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லும்போது வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ள பெருமையாக இருக்கும்,
0: பிள்ளைங்க
1: எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு எதுவும் தலைட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த பெருமையான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா.
0: தோழி இணைப்பில் வராங்க, பேசலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: பிரேமாமா,
0: சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா, சொல்லுங்கம்மா.

0: பிள்ளைங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள நான் வீட்டை விட்டு வெளியே போகாமலே வளர்ப்பேன். தமிழ் மீடியத்துல படிக்கிறதுனா எல்லாரும் எக்காலமா பேசினாங்க, என்ன படிக்கணும் பிள்ளைங்களா அப்படின்னு. ஆனா பிள்ளை டென்த்ல 485 ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சு, ரெண்டு பிள்ளைகளுமே எம்எஸ்சி படிச்சிருக்கு, பையன் இப்ப சயின்டிஸ்டா
1: இருக்கான்.
0: எனக்கு பெருமை, நீங்க தமிழ் பண்ணே விட மாட்டான், அவனே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வாயில கொண்டு தந்துடும்.
2: யாரு உங்க பையனா?
0: ஆமா, ஊர்ல நல்லா தமிழ் பண்ணுவான், ஒத்தையில இருக்கனால அங்க தமிழ் பண்ணி சாப்பிடுவான்.
1: சமூகத்துல வந்து பெண் பிள்ளைங்க தான் வேலை செய்யணும், ஆண் பிள்ளைங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனா அதுக்கு மத்தியில இதெல்லாம் பண்ணி அவன் எதுவும் செய்ய விட மாட்டான், சாப்பாடு செய்ய தட்டு கைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி.
2: என்ன அப்படின்னா, ஹாஸ்டல்ல வெளியில தங்கி வேலை பாக்குறப்பெல்லாம் வீட்டுக்கு வரும்போது அம்மா எப்போ நல்ல வெரைட்டியா சமைச்சு கொடுப்பாங்க, அதுவும் ட்ரெடிஷ்னலா வீட்டுல வைக்கிற மீன் குழம்பு, கறி குழம்பு, இந்த மாதிரி அதெல்லாம் எப்படி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆசையில வருவாங்க. ஆனா இவங்க நேரம் உல்டாவா சொல்றாங்க, எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: ஜமீமா மேடம், ரிஷி மேடம் வணக்கம்.
1: வணக்கம்,
3: நான் ஆனந்தி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் ஆனந்திமா.
3: பிள்ளைகளை பத்தி ஒன்றா ரெண்டா?
2: ஒன்றா ரெண்டா.
3: நம்ம ஷோகேஸ் பார்க்கும் போது ஊர் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது உள்ள அப்படி ஒரு பெருமை, அப்படியே ஒரு இதா இருக்கு.
2: அந்த ஷீல்ட் எல்லாம் பார்க்கும்போது சொல்றீங்களா?
3: அந்த பரிசு பொருள் அப்படி கிளாஸ்ல கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க என் பையனுக்கு. எல்லா விஷயத்திலயும், அதாவது எந்த விஷயத்திலயும், படிப்பு, ஒழுக்கம், அந்த ஒரு அணுகுமுறை சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய. அதுவும் இல்லாம மேக்ஸ் போடும் போது சாரே அப்படி கை கட்டி, நான் சின்ன பைச பசம் சின்ன 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இருந்தப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு ஒரு கணக்கு மேக்ஸ் வந்து எல்லாரும் தப்பா போட்டாங்களாம், பையன் கரெக்டா போட்ட உடனே கை கட்டி சார் எந்திரிங்க நீங்க போர்டுல எழுதி காட்டுங்க. எனக்கு அது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாம வெளியே போயிட்டா அந்த நான் அம்மா அப்பா அந்த குடும்பத்தை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. சில பசங்க வந்து அவங்க படிப்பை மட்டும்தான் கவனிப்பாங்க, ஆனா என் பையன் டெய்லி அம்மாவுக்கு நேரம் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்குமார் நாவலு, அப்புறம் அந்த சிவசங்கரி, அந்த எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொரியர் பண்ணி என் பையன் அனுப்பி வைப்பாங்க. அம்மாவை பத்தி அதிகமா சிந்திச்சுட்டு என்ன பண்ணுவாங்களோ, அம்மாக்கு நேரம் போகுமா, என்னம்மா வேணும், என்ன கேட்காமலே நிறைய பரிசு பொருட்கள். வெளியே போனாலும் நம்மள மறக்காம இருக்காங்க பாத்தீங்களா, சுயநலம் இல்லாம படிப்பு மட்டும் முக்கியம் இல்லாம வீட்டையும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்களே, அது எனக்கு ரொம்ப பெருமை.
1: சந்தோஷம், நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமானதுமா.
3: நன்றி.
1: ஸோ சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், சின்னதாக பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுமே ஃபீல் பண்ணியிருப்போம். சில நேரங்களில் நம்மளே அறியாமல் டல்லாக உட்காந்து கண்ணீர் வர மாதிரி இருக்கும், அதை நம்ம பிள்ளைங்க நோட் பண்ணி கண்ணீரை தொடச்சிட்டு ஏமா அழுற அப்படி கேட்கும் போது வர ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பிள்ளை பார்த்துட்டு இல்லாமல் நம்ம கவலைப்படுங்கிறத ஃபீல் பண்ணுது, நமக்கு தொடச்சி விடுதுன்னு சொல்கிற அந்த பெருமையான தருணம் இருக்குது, அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஈக்குவலாக இருக்காது இல்லையா?
2: என்ன அப்படின்னா, எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, பசங்க வந்து அம்மா கிட்ட நல்லா அட்டாச்சாக இருப்பாங்க, பொண்ணுங்க வந்து அப்பா கிட்ட. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கே இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்காக நிறைய முயற்சிகள் என் பையன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லும்போதே வந்து அப்படி ஒரு உணர்ச்சி ததும்ப அந்த வார்த்தைகள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பாடல் கேட்கலாம். உங்களுக்காக வந்துட்டு இருக்கு கோட் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:45 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகினிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம், இது பற்றி தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். தோழிகளும் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: நான் பரமக்குடிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க. பிள்ளைகளால் நீங்க பெருமை பெற்ற தருணம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் பல பல கல்லூரியில வந்து அடிக்கடி கூப்பிடுவாங்க, பள்ளிக்கூடத்துல கூப்பிடுவாங்க. அவங்க நல்லா வளர்த்துருக்கீங்கள உங்க பிள்ளைகளும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என்னன்னா கல்லூரியில வந்து அவட்டத்தான் எல்லாத்தையும் ஒப்படைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பணத்தை எல்லாம் ஒப்படைச்சு எல்லாத்தையுமே கரெக்டான முறையில இந்த பரிசு எழுதுறப்பெல்லாம் பணம் சேகரிப்பாங்கல்ல பிள்ளைங்க, அதை பூரா என் பிள்ளைங்க தான் சேகரித்து கொடுக்குங்க. பத்திரமா பதனமா வீட்டுல கொண்டு வந்து பக்குவமா வச்சு கொடுக்குங்க. பொறுப்பான பிள்ளைகளை வளர்த்ததுனால ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு கலாப உழவரப்பட்டி மாதிரி இந்த இதுகளுக்கு போவாங்க, இந்த கிராமத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அப்ப கூட்டிட்டு போய் அங்க பேசும்போது இந்த அபிராமி ரொம்ப சிறப்பா பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது அவ வந்து அம்மா எந்த பிள்ளைகளுமே சொல்லலம்மா இனிய சொன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா எனக்கு வளர்க்கும் போதே பொறுப்போடவும் அன்போட

0: மனித நேயத்தோடவும் கலந்து எல்லாமே எல்லாருக்கும் உதவி செய்ய தயாரா இருக்கணும். எந்த நேரமும் நம்ம வந்து எல்லாத்துக்காகவும் பாடுபடணும் சொல்லி வளர்த்ததுனால அவங்க எல்லா இடத்துலயுமே நல்ல பெருமையா, ஒரே கல்லூரி ஒரே பள்ளி பெருமை படிச்சது. அதனால வாத்தியார்கள் இன்னைக்கு பார்த்தாலுமே ரோட்ல பாக்கும்போது அம்மா பிள்ளைய நல்லா இருக்குங்களா, நல்ல பிள்ளைய அம்மா, உங்க பிள்ளைய சிறப்பான பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது நான் அடையிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க. பெருதூக்கம் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாயின் சொல்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நான் பெருமையும் புகழுமா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த விஷயங்கள் எங்க கூட நீங்க பகிர்ந்துகிட்டதே எங்களுக்கு சந்தோஷம். நன்றிமா.
0: நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க.
2: ஒரு ஒரு தொழிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தொழில் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க
3: மேடம்? வணக்கம் மேடம், நான் கோமதி, பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
2: கோமதிமா கொஞ்சம் வானொலியில இருந்து தள்ளி வந்துருங்க.
3: இப்ப கேக்கமா?
2: சொல்லுங்கம்மா.
3: மேடம், அதாவது என் மகன் வந்து சின்ன பிள்ளையில இருந்து சமையல் கட்டுப்பாடம் வந்ததே கிடையாது. அப்ப வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு சாப்பாடும் வித்தியாசமா வெரைட்டிஸா பண்ணுவான். பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு கீழே வந்து திடீர் திடீர்னு போன் பண்ணிட்டு அப்ப கொண்டு வந்து தருவான் பாத்துக்கோங்க. அப்ப அதை நான் இங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் போது, உங்க பையனா ஆம்பளை பிள்ளை இவ்வளவு சூப்பரா செய்தானா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க. அது எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளை சமையல் கட்டு பக்கம் வந்ததே இல்லையே, எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டதா அப்படின்னு சொல்லி கேப்பேன். ஏமா நானா தான் பண்ணினேன், ஆனா அவன் கைக்கு எல்லாமே நல்லா வரும் அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். எல்லாரும் நல்லா செய்யறான், விக்கி எது செஞ்சாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப இதா இருக்கும் மேடம். அப்புறம் எனக்கு முத முதல்ல ஒரு சாரி வாங்கி கொடுத்தான். அப்ப அவன் சாரி கடைக்கு எல்லாம் போனதே கிடையாது, சின்ன பிள்ளையில இருந்து அவன் கடைகளுக்கெல்லாம் கூட்டு போனது இல்ல, சேலை பக்கம். அப்ப ஒரு சாரி எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்து கொடுக்கும் போது உண்மையிலே எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப.
2: நீங்க கோமதிமா உடனே நீங்க நினைச்சிருப்பீங்களே, சே நான் கூட எத்தனை சாரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கெல்லாம் கூட இது ஈடாகாத மாதிரி சூப்பரா எடுத்திருக்கானே அப்படின்னு நினைச்சிருங்களா?
3: ஆமா, எனக்கு அவங்க அன்னைக்கும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுத்தான், சேமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, விக்கியா விளம்பரம் செலக்ஷன் தான் சந்தோஷமா இருந்தது மேடம்.
1: கண்டிப்பா ஒரு நாள் விக்கி அவங்களுடைய சாப்பாட சாப்பிடறதுக்கு நாங்களும் வரோம். நன்றிமா, நன்றிமா,
3: தேங்க்யூ மேடம்.
1: பிள்ளைங்க வந்து பெரிய பெரிய விஷயம் பண்ணணும்னு இல்ல பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்
2: பாத்தீங்களா, ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சின்னதா ஏதோ ஒன்னு சமைச்சு கொடுத்தாங்க.
1: சமைச்சு கொடுத்தாங்க. நிறைய நேரங்கள பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, அதாவது ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போய் சிங்க்ல வைக்கதே பேரண்ட்ஸ்க்கு ஏ பரவாயில்லையே எடுத்து வச்சுட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ஒரு சந்தோஷப்படவும் வைக்குது, ஒரு ஒரு குஷியும் கொடுக்குது இல்ல.
2: அதனால குழந்தைகளை வந்து எப்போவுமே நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க, அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நாம் வந்து குழந்தைகளால் வந்து பெருமைப்படணும் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஷயத்துக்கு எதிர்பார்க்காம சின்ன சின்ன விஷயத்துலையும் குழந்தைங்க செய்யும் போது நாம் அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு விஸ்வாசம் திரைப்படத்துலேருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் 12:55 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம் இது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் பேச வர தோழி, வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: குரங்கணிலிருந்து ஜான்சிராணி.
1: ஜான்சிராணி அம்மா சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். அப்புறம்
1: நீங்க பேசுறது தெளிவா இல்லையே. இனிப்பு இருக்கிறீங்களா? ஓகே, என்ன பிரச்சனை தெரியல, அழகாக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாய்ஸ் கேட்கல இல்லையா? ஸோ அப்படியே பேசிட்டு.
0: ஆமாம், இப்போ வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு எப்படி இந்த நேரம் போச்சு அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா பிள்ளைகள் பற்றி பேசணும் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி
1: கவலை மறக்கணும்னா பிள்ளைங்க கிட்ட பேசி பாருங்கம்மாங்க. அது உண்மைதான் போல. அவங்க பிள்ளைங்க கிட்ட பேச மட்டும் இல்லை, பிள்ளைங்களை பற்றி பேசினா கூட நமக்கு நேரம் போதே தெரியலது இல்லை தான். பொதுவாக பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைங்க வாங்குற அந்த மதிப்பெண்களை கிடைக்கிற அந்த பெருமை விட நாலு பேர் முன்னாடி அந்த பிள்ளை செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தில் ஒழுக்கமாக நடந்துக்கிறதுல கொஞ்சம் அப்படி

0: ப்ராக்டிக்கலாக யோசித்து அவங்க பேசுகிறது தான் உண்மையான பெருமை அடங்கியிருக்கு இல்லையா. ஸோ அப்போது பிள்ளைங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் நம்மளை ஆச்சரியப்படுத்தி கஷ்டங்களை மறக்க வச்சு நம்மளை விழுந்து குஷியாக்குற ஒரு மேஜிக் தெரிஞ்ச மெஜிஷியனே சொல்லலாம்.
1: பிள்ளைகளோட வெற்றியை மட்டும் நம்ம எப்போவுமே கொண்டாடக்கூடாது, அவங்களோட நல்ல குணங்களையும் பாராட்ட கற்றுக்கணும். சின்ன முயற்சிகள் எடுத்தாலும் அவங்க வந்து நம்மளை கவனம் அவங்க நம்ம கவனம் அவங்க மேலே இருக்குதா அப்படின்னு, அட்டென்ஷன் இருக்குதா அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சின்ன முயற்சி எடுத்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஊக்கமான ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கள், தட்டி கொடுங்க, தடுமாறும் போது கை கொடுத்து தூக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் தான் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலும் அதுலேருந்து எப்படி கற்றுக்கணும், எப்படி எழும்பி அடுத்த முயற்சி எடுத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுலையும் நம்மளோட ஊக்கமான வார்த்தைகள் இருக்கணும். பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும் இல்லை, நம்மளுடைய கனவுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் பெருமைகளுக்கும் அழகான அடையாளம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் தான். ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த நாட்டுக்கு உயிரான பிள்ளைகள். அதனால் அவங்கள நல்ல மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுடைய மனநிலையும் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சியாக நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்தியன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன்

0: வருகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
3: நம்ம நடையில் வந்து சிலரோட இந்த கூண் போட்டு நடக்கிறது அந்த மாதிரி உள்ள பழக்கம் இருக்குமே தவிர, மற்றபடி நடை வந்து மேஜராக நமக்கு இதில் ஆகாது. மெயினாக பாதிக்கக்கூடியது உட்காருவது தான். உட்காருறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிமிந்து உட்காரணும்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ரொம்ப கூண் போட்டு உட்கார்ந்துருது, அது மெயினாக அது வந்து இந்த ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே ஐடியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக நிமிந்து உட்காரணும்னு சொல்கிறது மெயினாக, ரொம்ப வளைஞ்சு உட்காரதோ இல்லைனா உங்கள் கண் பார்வைக்கு கீழே வச்சு வேலை பார்க்குறதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் நம்ம கண் பார்வை வந்து ஒரு பத்து ஒரு நீங்கள் ரொம்ப கீழே குனி இப்படி பார்க்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு நேரான ஒரு இது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ளது கொஞ்சம் ஏதாவது மைல்டாக எதாக இருந்தாலும் வலி வேதனைகள் வருதுன்னு சொல்லுவோம். இதில் எப்போனா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 45 minutes உட்கார்ந்துருந்தாங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷம் எழுந்து நடக்கணும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது அந்த முதுகெலும்பு ஜவ்வுகளில் ஏற்படுற அழுத்தம் நடக்கன்னு சொல்றதுல இன்னொரு முக்கியமான என்ன வருதுன்னா, நீங்க தொடர்ந்து உட்காருவதே இருதயத்துக்கு ரொம்ப பாதிப்புங்கிறாங்க. அந்த ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. இப்போ நீங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா சிகரெட் பிடிக்கிறத விட இது மோசங்கிறாங்க. உட்கார்ந்துட்டே இருக்கிறது அரை மணிக்கூர் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்து நடக்கணுங்கிறது வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட் சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ் அதெல்லாம். ஸோ அது வந்து முதுகெலும்புக்கும் நல்லது. ஏன்னா நம்ம வந்து மனித இது வந்து என்ன, ஆதி காலத்துலேருந்து அவன் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் பழக்கப்பட்டவன். ஒரு இடத்துல உட்காரதுக்கு அவன் உடம்பு வந்து இது பண்ணவே இல்லை. ஓய்வு எடுக்கலாம், நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி நிமிர்ந்து உட்காரணும். ரொம்ப கீழே குனிஞ்சு நிமிந்து பார்க்குறதோ நிமிர்ந்து ரொம்ப பார்க்குறதோ இல்லாமல் கண் பார்வைக்கு நேராக உள்ள ஒரு வேலையை பார்க்குற மாதிரி பார்க்கணும். இன்னொன்று வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் மேக்ஸிமம் உட்காந்துருக்காங்கன்னா, இதை நான் சொல்கிறது முக்கியமாக பெரியவங்களுக்கு, அதாவது வேலைக்கு போகிறோமா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45 minutes அப்புறம் எழுந்து நடப்பது வந்து அந்த உடலுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுவதற்கு, உங்களுக்கு ஒரு அசதி வராமல் இருக்கிறதுக்கு, உங்கள் மைண்டு ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு, ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகும். தலையினை வைக்கிறதும் வந்து அது அதனால் பெரிய பாதிப்பு வராது. என்னென்னா இப்போ நீங்கள் வச்சு பழகிட்டே இருப்பாங்க, ஆனால் வலி வர ஆரம்பிச்சுட்டா சிக்கல். அதுவும் என்னென்னா ரொம்ப தலைவனை வச்சு படுக்கும்போது திரும்ப நம்ம முன்னாடி, அதாவது தலைவனை வச்சுருந்தீங்கன்னா தலை வந்து ரொம்ப முன்னாடி குனிஞ்ச ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் படுத்துருந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முன்னாடி குனிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஜவ்வுகள் திரும்ப பாதிக்கும். ஜவ்வு பின்னாடி விரிஞ்சு அந்த ஜவ்வு நகரக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அது சிலருக்கு படுத்து கிடந்து புக்கு படிக்கிறது அப்படிம்பாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ஒரு பொசிஷன் இருக்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்ட்ரெயின் ஆகும்போது ஒரு பக்கம் லிகமெண்ட்ஸ் சடனாக டேர் ஆகலாம், இந்த ஜவ்வுகள் வந்து இதாகலாம். ஸோ அந்த மாதிரி வலி வந்துருச்சுன்னு இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா அதிகமாக உயரம் இல்லாத தலைவாணிகள், ஒரு சின்ன நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா ஒரு சின்ன பெட்ஷீட்டை மட்டும் அடித்து வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப அண்ணாந்து பார்க்குற மாதிரியும் தலைவாணி இல்லாமல் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாந்து ரொம்ப அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடி ரொம்ப குறிஞ்ச மாதிரி இல்லாமல் நியூட்ரல் பொசிஷன் சொல்லுவோம். அப்போ என்னென்னா அந்த ஜவ்வோட அமைப்பை வந்து கரெக்டாக நியூட்ரல், அதாவது ரெண்டு பக்கமும் விரியாமல் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே அதோட கரெக்ட் பொசிஷனில், அது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாமல் ரொம்ப வந்து சுருங்காமல் அந்த இருக்கும்போது அது ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் இருந்தாலோ அது ஹீலிங்க்கு நல்லாயிருக்கும், அது இயற்கையாக குணமாகிறதுக்கு. அதனால் அந்த கழுத்து வலி கை வலி வந்துட்டாங்கன்னா நாங்கள் பொதுவாக நாங்கள் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது உயரமான தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்கிறது அதனால தான். அது உயரமான தலைவனை வைக்கும் போது அந்த ஜவ்வுகள் நகரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1:06. நலம் தானா நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரியான ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வெட்டி வேரின் வியக்க வைக்கும் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இடையிடையே சூப்பரான திரைப்பட பாடல்கள், அதுவும் பழைய திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வீர திருமுகன் படத்தில்

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 1:11. நம்மளை சுற்றி இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த இயற்கையோடு நம்ம எவ்வளோ நெருக்கமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் யோசித்து பார்க்கணும். காலையில் நீங்கள் எழுந்ததும் ஜன்னலை அப்படியே திறந்து பார்க்குறப்ப அது முன்னாடி ஒரு மரம், ஒரு பெரிய மரம் இருக்குது. அதில் சில பறவைகள் உட்கார்ந்துட்டுருக்கு.

காற்றில் அசைகிற அந்த இலைகள், காலையில் நம்மளை அப்படி மெல்லமாக தழுவி போகிற அந்த தென்றல் காற்று, இதெல்லாமே இயற்கை நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய பரிசு தான். அந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம ஆரோக்கியமும் இலவசமாக கிடச்சினா எப்படி இருக்குங்க? ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான பொருளால் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம முன்னோர்கள் அவங்க டெய்லி பயன்படுத்திட்டு வந்த ரொம்ப எளிமையான இயற்கை பொருளில் இருந்து உருவாகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை வரம்தான் வெட்டிவேர். அதோட பயன்கள் என்னலாம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து கேட்கலாம். இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்க இந்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளை கொஞ்சம் அப்படியே நினச்சி பாருங்களேன். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு முறை, அதனால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையாகவும் இருந்துச்சு. அதனால்தான் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொன்னாங்க. இயற்கை உணவுகளோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வெட்டி வேர், இதோட நன்மைகள் என்னலாம் அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் அப்படின்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னெல்லாம் இருக்குது, வீட்டில் நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம், வெட்டிவேரை அதிகமாக பயன்படுத்தும் போது என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது, அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறதும் பார்த்திங்கன்னா அது கோடை காலத்தில் இல்லை குளிர்காலத்தில் உணவில் தொடர்ந்து இதை சேர்க்கலாமா, தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. பணம் படித்தவன் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் கண்ணதாசன், வரிகளுக்கு டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க.

0: இப்போ வந்து நம்ம மனம் வந்து ஒரு டென்ஷனாக ஒரு அழுத்தமாக இருக்கிறப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த கைபேசியை கொஞ்சம் நேரம் கீழே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில், அதாவது வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு சுற்றி நல்ல இயற்கையான பசுமையான நல்ல க்ரீனரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே அந்த மரங்களோட பசுமையை அப்படி சுற்றி பாருங்கள், பறவைகளோட சத்தத்தை கேளுங்க, மெதுவாக நடந்து பாருங்கள். உங்கள் டென்ஷன் எப்படி எங்கேருந்து காணாமல் போகணும்னே தெரியாதுங்க. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் நம்மளுடைய மனநிலையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுக்கு பல ஆய்வுகளுமே ஆதரவு தருது. இந்த மாதிரி இயற்கையோடு நம்ம இணைஞ்சு வாழும்போது உண்மையிலேயே அது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக தான் இருக்கும். இப்படியா இயற்கை நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு எல்லையில்லாத பரிசு தான் இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வந்து பார்த்திங்கன்னா இது எதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு வாசனையான ஒரு புல் வகை தாவரத்தோட வேர் தான் இந்த வெட்டிவேர். இந்த மனம் வந்து இயற்கையானது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக இதை வந்து குடிநீர் குடிக்கும்போது அது கூட யூஸ் பண்ணுறதுக்கும், மருத்துவம், வாசனை பொருட்கள், குளிர்ச்சி தர பயன்பாடுகள், இந்த மாதிரி பல வகையான பயன்பாடுகளை இந்த வெட்டிவேரை வந்து பயன்படுத்திட்டு வரும். நம்மளோட தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் வந்து போகிறப்போ அவங்க வந்து ஒரு மண் பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்களை போட்டு வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது எதனால் அப்படின்னா, அந்தளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. அந்த வெட்டிவேரோட நன்மைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால அப்போ இருந்தே அவங்க வந்து அதை பயன்படுத்திட்டு வர்றதால அவங்க ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து நாம் இப்போ பயன்படுத்த மறந்தாலும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இன்றைக்கு நலம் தர நிகழ்ச்சியில் நம்ம வந்து வெட்டிவேரோட பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1:29 ஆயிட்டிருக்கு. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெட்டி வேரோட வியக்க வைக்கிற பயன்கள் என்னெல்லாம் இதை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி வேர் வந்து முக்கியமாக எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உடல் சூட்டை குறைக்குது. நம்ம வந்து இந்த வெட்டி வேர் போட்ட தண்ணியை குடிக்கிறப்ப நல்ல ஒரு குளிர்ச்சி வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது. அதுவும் கோடை வெயிலில் பார்த்திங்கன்னா, உடல் அதிகமாக சூடாகிறப்போ இந்த வெட்டி வேர் ஊற வைத்த தண்ணியை நம்ம குடிக்கிறது உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சி கிடைக்குது. அதே போல் நாள் முழுக்க வெளியில் வந்து வேலை செய்கிறவங்க, ஓடியாடி விளையாடுற பசங்க, இவங்களுக்கெல்லாம் அதிக வியர்வை வந்து வெளியேறதால இந்த வெட்டி வேர் நீர் அப்படிங்கிறது சிறந்த இயற்கை பானமாகவும் இருக்குது. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, இயற்கை நம்மளுக்கு தர்றது வெறும் உணவு, காற்று, நீர் மட்டும் இல்லைங்க, அது நம்மளுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் வாழ்க்கையோட அழகையும் ஆரோக்கியத்தையும் கற்றுத்தருது. டெய்லி நாம் ஒரு சின்ன மாற்றத்தை தொடங்கலாம், அதுவே ஒரு பெரிய ஆரோக்கிய மாற்றமாக நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காக. பாவமன்னிப்பு திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில் PB ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

எப்போவுமே இயற்கை அப்படிங்கிறது நம்ம சுற்றி தான் இருக்குது. ஆனால் நம்மளோட வாழ்க்கை இயற்கையை சுற்றியே இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இயற்கை வாழ்வு அப்படிங்கிறது காட்டுக்குள்ளே போய் வாழ்கிறது கிடையாதுங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இயற்கைக்கு ஒரு இடம் கொடுக்கறது, நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் இயற்கையோடு இணைந்து போகிறப்போ நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த முறையில் இன்றைக்கி நலம் தரா நிகழ்ச்சியில் வெட்டி வேரோட வியக்க வைக்கிற பயன்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா டைஜஷனை வந்து சீராக வைக்கிறதுக்கும் செரிமானத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் இந்த வெட்டி வேருக்கு நல்ல பண்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த வெட்டி வேர் நீரை வந்து நம்ம தொடர்ந்து குடிக்கிறப்போ வயிற்றில் ஏற்படுற அஜீரணம் காரணமாக ஏற்படுற எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் தடுக்குது. இந்த அஜீரணம் பிரச்சனைக்கு மட்டும்தான் தீர்வான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மன அமைதிக்கு கூட இந்த வெட்டி வேரோட பயன்பாடு அப்படிங்கிறது இருக்குது. இதில் எதுலேருந்து நம்ம

இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வேரில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு மணம் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம மனசை அமைதிப்படுத்தும். இதனால தான் பார்த்திங்கன்னா நல்ல நறுமண எண்ணெய்கள், அதோட வாசனை திரவியங்கள், பெர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலையுமே இந்த வெட்டி வேரை வந்து பயன்படுத்துகிறாங்க. வெட்டி வேர் ஊற வச்ச நீரில் நம்ம முகத்தை வந்து கழுவுறப்போ நம்மளோட சருமமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புத்துணர்ச்சி ஃபீல் வந்து கிடைக்குது. அதோட எப்போவுமே வந்து ஒரு வியர்வை ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளை அறியாமலே வந்து ஒரு இரிட்டேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி அசௌகரியத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த வெட்டி வேரில் நன்மை தர விஷயங்கள் இருக்குது. இன்னும் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி இவங்கள்லாம் சேர்ந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 1:43 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி வெட்டிவேரோட சிறந்த பயன்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னதுமே நம்ம வந்து சுவை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அளவு, பல வகையான சமநிலை, இயற்கை, ஆரோக்கியம் இதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை. இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கத்திலேருந்து, அது நம்ம குடிக்கிற தண்ணீர்லேருந்துன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேரை வந்து தண்ணியில் போட்டு குடித்தா நிறைய பயன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை நல்லா கழுவிட்டு, அதுவும் மண் பானையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சிறந்தது. இந்த மண் பானையில் ஃபுல்லாக நீர் நிரப்பிட்டு அதை போட்டு வச்சு ஒரு 4-6 மணி நேரம் ஊற விட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறப்போ அந்த வேரில் உள்ள நன்மைகள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இதன் மூலமாக தான் என்னெல்லாம் நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து பெறலாம். அதே போல் அந்த பழைய காலத்துலலாம் இப்போ நிறைய பெர்ஃப்யூம் வாசனை திரவியங்கள்லாம் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை, நம்ம வந்து ஒரு ரூமை பூட்டியே வச்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து இந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக பழைய காலத்தில் இந்த வெட்டி வேரை வந்து துணிகளுக்கு இடையில் அலமாரியிலலாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு இயற்கையான வாசனைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நிறைஞ்சது தான் இந்த இயற்கையை நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வெட்டி வேர். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்ருக்கு. காக்கும் கரங்கள் திரைப்படத்திலேருந்து கேவி மகாதேவன், இசையில டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்காங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி டெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

இயற்கை எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை மனசுக்குமே துணையாக இருக்கும். இதை நம்ம எப்போ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல வெயிலில் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய மரத்தோட நிழலில் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த மரத்தை ரசிக்கிறது, பறவைகளுடைய நல்ல ஒலிகளை கேட்குறது, இல்லை அப்படின்னா அந்த கடற்கரை பக்கமாக நடக்கும்போது அந்த அலைகளோட சவுண்டு நம்ம காதில் கேட்கும்போது, இல்லை தோட்டத்தில் வேலை செய்கிறப்ப, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சூழலில் வந்து இயற்கை வந்து நம்ம மனசுக்கும் ஒரு குட் ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் இதை இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இயற்கை நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பரிசான வெட்டி வேர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து எந்த மாதிரி நன்மைகள்லாம் இதை யூஸ் பண்ணுறனால கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் நீர் குடிக்கிறதால நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீர் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்தெந்த விதத்தில் இந்த வெட்டி வேரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, வெட்டி வேர் சர்பத் அது வந்து கோடை காலத்துக்கு ஒரு அருமையான இயற்கை குளிர்பானம். அதோடு பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேரில் டீ கூட நம்ம தயார் செய்து குடிக்கலாம். கொஞ்சமாக வெட்டி வேர் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி, அது தேவை அப்படின்னா கொஞ்சம் பனமெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை குடிக்கிறப்போ நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே போல் எலுமிச்சை, பனவெல்லம், வெட்டி வேர் இதெல்லாம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்து நம்ம வந்து பானகம் மாதிரி தயார் பண்ணியும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னதான் இயற்கை நம்மளுக்கு பரிசு தந்திருந்தாலும், நம்ம அதை பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நடைமுறையில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதையும் தவிர்த்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வந்து இதை பயன்படுத்தும் போது கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு உங்களுக்காக. பிராப்தம் திரைப்படத்துலேருந்து MS விஸ்வநாதன் இசைக்கு TM சவுந்தரராஜன், P. சுஷிலா பாடியிருக்காங்க கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 1:57. நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெட்டி வேரோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதை பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களுமே இருக்குதுங்க. கர்ப்பிணிகள், அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள், நிறைய நாளாக ஏதாச்சும் நோய்களுக்கு மருந்து எடுத்துகிட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே மருத்துவரோட ஆலோசனையை பெற்று இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம நல்லா கழுவிய பிறகு இதை பயன்படுத்துறது. ஏன் அப்படின்னா, இது மண்ணில் தரைக்கு அடியில் இருக்கிறனால நிறைய மாசுக்கள் வந்து ஒட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதோட இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையுமே ஒரு ஒரு பொக்கிஷம். அதை அறிவோடும் பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். அதனால் இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு வாழ்வோம், ஆரோக்கியம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நேர்களை, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நெல்லைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ 2 மணிக்கு உங்களுக்காக கொக்கு நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுவிடுங்க, உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிற நம்பரை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9444336074 9433637 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இரவு 8:05 உங்களுக்காக கொக்கு நிகழ்ச்சி காத்திருக்கு. அந்த நிகழ்ச்சியிலையுமே நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பல்களை கேட்டுசிக்கலாம். இல்லைங்க, நாங்கள் வந்து ஃபோனில் லைவாக தான் பாட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதா எங்களுக்கு பிடிக்கும். அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து நீங்கள் நேரலையிலே தொடர்பு கொண்டு கேட்டு ரசிக்கலாம்.

அன்பினைஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாமே அப்படின்னு ட்யூன் பண்ணியிருக்கிறீங்க குக்கோ நேர் விருப்ப பாடல்கள். ஆமாங்க, நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலை ரேடியோவில் கேட்டு ரசிக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லையா? அதுவும் மெசேஜ் அனுப்பிட்டு இந்த பாடல் ஒளிபரப்பப்படுமா அப்படின்னு ரேடியோ பக்கத்துலேருந்தே ஒவ்வொரு பாடலாக கேட்குறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் எடுத்து 9443-60794 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற

திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஆரியங்காவூர்லேருந்து சரவணகுமார், ஹரிகிருஷ்ணன், பிரபாகர், ராஜகுமாரன். இவங்களுடைய விருப்ப பாடல் தேவா திரைப்படத்தில் தான் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்களுக்கும் நேரு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 2:08 ஆகிட்டு இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்ட சிக்க ஒரு தனி சந்தோஷம் தான். அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அரசு திரைப்படத்துல இருந்தா பாடலை கேட்டிருக்கிறாங்க. நெல்லையிலேருந்து ராஜேஷ் அவங்க, அவங்களுடைய ஒரு பாடல் தான் அடுத்த கேட்கறதுக்கும். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்ட சிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9443364794 9443604336079794 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடலில் பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடல் வந்துட்டு காற்றலைகளை கேட்டு அணிச்சிருங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கோ நேர்வேப்பு பாடல்களை அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கார்த்தி சாந்தி நகர்ல இருந்து பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் தான் உடைய விருப்பாடலை கேட்டிருக்காங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க 9443-60794 அப்படிங்கிற எங்களுக்கு. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட்டை இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நெயில் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்களே உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க குக்கு நேரு பாடல்கள் நிகழ்ச்சியில். நீங்கள் கூட உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஒவ்வொருத்தரும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் வந்த வகையில் ஒவ்வொருத்தர் பாடலும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை நம்மளுடைய பண்பலைக்கு அனுப்பிவிடுங்க. பிடித்த பாடலை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மே மாதம் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்கிணர்லேருந்து, சென்னை ஏலக்கிணர்லேருந்து அபுதாஹிர் அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. போன பாடலையும் கூட அவங்களுடைய நேர் வந்து அவங்களுடைய மனைவிக்காக விரும்பி கேட்டிருந்தாங்க. இப்போது நேருடைய பாடல் வந்துட்டு கேட்டு இணைச்சிருங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ரெண்டு மணி 28 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கு நேர்ப்பு பாடல்கள் நேயர்கள் அவங்களுடைய விருப்பாடெல்லாம் கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோயில்பட்டியிலேருந்து பொன்மலர் சுதா செல்வி தொடரி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டிருக்கீங்க. நேரம் 2:33 ஆகிட்டு இருக்குது. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மேரி வேளாங்கண்ணி பேட்டையிலிருந்து. அவங்களுடைய பாடல் வந்து திருமூர்த்தி திரைப்படத்துலேருந்தான். இதே பாடலை இன்னொரு நேரம் கூட விரும்பி கேட்டிருக்கிறாங்க அமல்ராஜ் பேட்டையிலேருந்து. ஸோ அவங்களும் இந்த பாடலை, இவங்க ரெண்டு பேருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: திருநெல்வேலி வானொலியின்
1: நேர்வரப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 2:40 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடல விரும்பி கேட்டுக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து சுந்தர் கீர்த்திகா இவங்களுடைய விருப்ப பாடல் முதல் மரியாதை திரைப்படத்துல தான் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இணைச்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரு பாடல்களை அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியில இருந்து ஜஸ்டிஸ் பார்வை ஒன்றை பொதுமை திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. இதே பாடலை இன்னொரு நேரம் கூட கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர்ல இருந்து இந்திரா பாக்யலட்சுமி சரவணகுமார் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு நேர்கள் கேட்ட பாடல் தான் அடுத்த கேட்கவிருக்கிறோம். நேரம் 2:46 ஆயிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ரெண்டு மணி 52 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியுடைய பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க குக்கு நேர்ப்பு பாடல்கள். அடுத்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறாங்க உடையாம்புலியிலேருந்து அருள்ராஜ், அபிஷேக், அனிஷ். அவங்களுடைய விருப்ப பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் அவங்களுடைய விருப்ப பாடலாம் கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றியை சொல்லிக்கலாம். பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க கோவில்பட்டியிலிருந்து தீபா, காமராஜ் நகர்லேருந்து சங்கர் ராஜ், ராஜபாளையம் ராக்கப்பன், பிச்சியம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன், புது சுப்லாபுரத்துலேருந்து செல்வராஜ், மம்சாபுரம், ரத்னதீபா, அதிரூபா, மீனா, பாலா, தென்காசியிலேருந்து மாரியப்பன், சுப்லட்சுமி, அரவிந்த், கதிர்வேல், ராஜபாளையத்திலேருந்து ஹரிஹரன், தூத்துக்குடியிலிருந்து சிவசுப்பிரமணியன், நாஸ்திரியத்திலேருந்து ராஜேஸ்வரன், தூத்துக்குடியிலேருந்து சி சீதாலட்சுமி, வானரமுட்டி நம்பிராஜ், விளாத்திக்குளத்திலேருந்து

வித்வா, விஜய் பூங்கனி, தென்காசி குத்தாலிங்கம், காரக்குறிச்சி கனகா, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், பழையப்பேட்டை அசாரியா, புதியமுத்து ராமச்சந்திரன், காளியம்மாள், நவீன், சரவணன், சந்தியா, அனுஷ்கா, ரச்சு, தென்காசியிலிருந்து முத்து, முன்னீர்பழம் பேபி, கோயில்பட்டியிலிருந்து ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ்மாஸ்டர், மகாலிங்கம், நெல்லை ஜெயா, சிவநாடனூர் மாரி, தேனியிலிருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவிமுருகன், கோயில்பட்டி விக்னேஷ் கனகா, மேலப்பாளையம் குமாரி, பாளையங்கோட்டை முருகன், அம்பலம் தாமஸ், ஆரியங்காவூர் கனக சபாபதி சரஸ்வதி, சரவணகுமார் லக்ஷ்மி, சுரண்டையிலிருந்து ஏஞ்சல், தாளையத்து லக்ஷ்மணன். அது மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நிறைய நேர்களுடைய விற்பாடை கேட்டே இருக்கிறீங்க. சுரண்டையிலேருந்து கூட முகமது அன்வர் அவங்க விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேர்களும் அவங்களுடைய பாடலை விரும்பி கேட்டிருந்தீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி போட முடிஞ்ச பாடல்கள் நம்ம ப்ளே பண்ணோம் இல்லையா? ஸோ மறந்துடாதீங்க, இன்றைக்கி நைட்டும் கூட குக்கு நேர்ப்பு பாடல்கள் காத்துட்ருக்கு. இதே போல் நீங்கள் உங்களுடைய விற்பாடலை கேளுங்க, கண்டிப்பாக பண்பலையில் உங்களுடைய பாடலும் ஒளிபரப்பப்படும், கேட்டுட்டே நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்யூண்டாக நம்ம பண்பலையில் கேட்டு இணைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் வரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன், பாடல்கள் வழங்கிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களை இன்னும் சில நொடியில் கேட்கலாம். 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழுவினரின் அப்ரஜிதா பராங்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை இராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று இராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களை. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. இது திரையரவி நிகழ்ச்சி. சினிக்குஸ் விளையாட இருக்கிறவங்க இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்டோடு வந்திருக்கோம் அப்படின்னா, வண்ணங்கள் அதாவது நிறங்கள், இந்த நிறங்கள் ஏதோ ஒரு நிறம் வந்து இந்த பாட்டில் வந்து இடம்பெற்றிருக்கும். அது என்ன பாடல் என்ன திரைப்படம் அதுதான் சொல்ல போகிறீங்க. வண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை அழகாக்குற இயற்கையோட மொழின்னு சொல்லலாம். ஒரு வண்ணத்தை வந்து ஒரு கலரை வந்து நம்ம கண்கள் பார்க்குறப்பவே அது ஒரு நிறமாக மட்டும் நம்மளுக்கு தெரியாது, அதுக்குள்ள ஒரு நினைவு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், ஒரு காலத்தோட கதையே ஒளிஞ்சிட்ருக்கும். இப்போ பச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், இயற்கையோட பசுமையான நினைவுகள் நம்ம மனசில் அப்படியே அலையலையாக வந்துட்டுருக்கோம். நீலம் அப்படின்னா வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்தாலே அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி மஞ்சள் அப்படின்னாலே ஒரு மங்களம், மகிழ்ச்சி, இதெல்லாம் கேட்டோ தெரியாமலும் நம்ம மனசுக்குள்ளே ஓடி வந்து உட்காந்துக்கிறோம். அதே மாதிரி வெள்ளை அப்படின்னா அமைதியும் தூய்மை, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மனசு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி வண்ணங்களுக்குமே ஒரு ஒரு எண்ணங்கள் அதுக்குள்ளால் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட கான்செப்டும் அதுதான். ஏதோ ஒரு கலர் வந்து அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலை நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து நேரலையில் வந்து அது என்ன திரைப்படம் என்ன பாடல் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுங்கள். நீங்களைக்கலாம் 2561132 மற்றொரு 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூராமத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன். நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கும் சுப்பிரமணியன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். அப்புறம் போட்ட பாட்டு போற நல்ல பாட்டு போச்சு.
1: சரிங்க, இப்போ வந்து உங்களுக்கான பாடல் வருது. நீங்க வந்து கலர்ஸ்ல வந்து நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம். என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரிங்களா?

0: கருப்பு நிலா.
1: அந்த பாட்டு ஜெயகாந்த் கிட்ட படம்
0: சரி, என்ன திரைப்படம்?
1: என்ன ஆசை மச்சான்.
0: என்ன ஆசை மச்சான், சூப்பரா சொல்லிட்டீங்க ஐயா, நன்றி.
1: மேடம்
0: அடுத்த நீயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்துமா?
2: தேவண்டிப்பட்டி.
0: சிவந்திப்பட்டில இருந்து மகாலட்சுமி பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: இல்ல மேடம்.
0: இப்பதான் ஃபர்ஸ்டா பேசுறீங்களா?
2: இல்ல, நேத்து பேசணும் மேடம்.
0: நேத்து பேசிருக்கீங்க. சரி, இப்ப உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.
2: ஒரு ஈஸியா பாட்டா போடுங்க.
0: ஈஸியான பாட்டா கொடுத்துடலாம் உங்களுக்கு, சரிங்களா?
2: சரி.

0: ஈஸியான பாட்டா கொடுத்துட்டோம், சொல்லுங்க
1: முன்னாடி பாடுங்க மேடம்.
0: என்னாச்சு
1: அடுத்த வரி வர பாருங்க, வரி வர பாருங்க.

பிரபு பாட்டுன்னு சொல்றீங்களா? இல்லையே, இது அஜித் தேவயானிலாம் நடிச்சிருப்பாங்க.

0: சரி, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா? என்னம்மா?
1: அடுத்த நேயர் கொடுங்க.
0: சரிம்மா, நல்ல ஒரு முயற்சி எடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த பாடல் வரிகள் கூட என்னது அப்படின்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆனால் என்ன தொடக்கம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியல. சரி, நம்ம வந்து நிகழ்ச்சியில் இப்போ அந்த பாடலே வந்து கேட்டுடலாம். உங்களுக்காக வந்துட்டுருக்கு காதல் கோட்டை திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேரம் 3:15. திரையறிவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வண்ணங்கள், நிறங்கள் பற்றிய பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: ஹலோ, வணக்கம்,
5: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் தென்காசி மாவட்டம் கூலாங்குளத்துலேருந்து முத்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் முத்து சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும்.
5: சரி, உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம், கேளுங்க.
6: தேங்க்யூ.

0: என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே.
1: மத்த பாட்டுலாம் நல்லா புரியுத மாதிரி போட்டீங்க, இந்த பாட்டு புரியாத போட்டீங்க.
0: ஐயோ, நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டு அப்படின்னு நினைப்பீங்க. கேளுங்க.

0: என்ன பாட்டு சொல்லுங்க.
1: இது வந்து கமல் ஸ்ரீதேவி நடிச்ச படம்.
0: இது கமல் நடிச்ச படம் இல்ல, ரஜினிகாந்த் நடிச்ச படம்.
1: அந்த ரெண்டு பாட்டும் நல்லா தெரிஞ்ச பாட்டா இருந்துச்சு, அடிச்சேன்.
0: சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இப்போ பாருங்க, வண்ணங்கள்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து வெள்ளை அப்படின்னு உங்களுக்கு க்ளோ கொடுத்தாச்சு.
1: ஒன்று வந்து
0: கையில் வராத தேனோ, அந்த பாடல் தான். சூப்பருங்க, நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம் வணக்கம்
1: நன்றிங்கய்யா.
0: நீங்க இப்ப உங்க பாடல் கேளுங்க, என்ன பாடல்னு சொல்லுங்க, சரிங்களா?
1: சரி மேடம்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இது விஜயம் பெறம் படம்.
0: இது வந்து விஜய் அவங்களும் சூர்யா அவங்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம்.
1: பெறம்ஸா?
0: ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிங்க. நன்றி. ஆமாம், நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. நன்றி. நேர்கள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வந்து பதில் சொல்லி அசத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து அந்த பாடலை கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: திரையரவி நிகழ்ச்சியை நீர் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். நல்ல மார்க்கெல்லாம்
1: நல்லா இருக்குமா? யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மாரீஸ்வரி
1: அம்மா. உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.
2: சொல்லுங்க மேடம்.

0: என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மின்சார கண்ணா மேடம், மின்சார கண்ணா மேடம், பாட்டை கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ?
0: ஆமா, பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: இல்ல மேடம், படம் பேரை கண்டுபிடிக்கணும், பாட்டை கண்டுபிடிக்கணுமா?
0: ஆமா, ரெண்டுமே சொல்லுங்க. படம் கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: பாட்டு வந்து இன்னொருத்தர போடுங்க.
0: கேட்டீங்களா என்ன பாட்டுன்னு?
1: பாட்டு ஊதா ஊதா.
0: சூப்பர்மா, நன்றிமா.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
0: ராதாமா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.

0: என்ன பாடல்மா?
1: தெரியலையே, புது படமா இருக்கு.
0: அப்படியா? இது பாகுபலி திரைப்படத்துலமா, பச்சை தீனியடா அந்த பாடல். நன்றிமா, நன்றி. நேர்களை திரையர்வி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நேர்கள் எல்லாரும் அருமையாக பதில் சொன்னீங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாகுபலி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்கலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:30. நேர்களை இப்போது கேட்கலாம் NCERT விளம்பரதார் நிகழ்ச்சி.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பான் பழைய 102.6 கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கு 8:00 இந்த குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க, 9443607 94 9443607 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், ஊர், பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணுற நீங்கள் மெசேஜ் போட்டுடுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் நம்ம பண்பலையில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 4:00 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து பொதுகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்திருக்கு.

0: சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழுவினரின் அப்ரிஜிதா பராங்க்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:03. தொழிலிசை பாடல்கள், திகட்டாத கேள்விகள், தித்திப்பான பதில்கள், சிரிப்போடும் சிந்தனையோடும் இது பொதிகை தும்பை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் இசை ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா
1: என்ன
0: நகையோட வந்து உட்கார்ந்தாச்சு? என்ன எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கோம். என்ன கேள்வி இவங்க கேட்பாங்க, எந்த மாதிரி பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்குது. ஏன்னா திருக்குறள் சொல்றாங்க, ஒரு ரெண்டே ரெண்டு வரியை சொல்லிட்டு பழைய காலத்து ஆதியில உள்ள ஒரு பாட்டை பாட சொல்றாங்க. பாடவும் மாட்டாங்களாம், வரியை மட்டும் சொல்வேன்.

0: க்ளூ கொடுங்க, க்ளூ கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்கல்ல அப்படி வேற சொல்லுறாங்க.
1: இது திரைப்பட பாடல், அதுதாங்க க்ளூ.
0: அவ்வளவுதான், எம்ஜிஆர் பாட்டு. இது சிவாஜி நடிச்ச பாட்டு. அது ஆயிரம் எவ்வளவு பாட்டு அவங்க வந்திருக்கு. இப்படி எல்லாம் நம்ம படுத்துறாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன்.
1: நீங்க அப்படியெல்லாம் வருத்தப்பட ஒண்ணுமே தேவையில்லைங்கா, ஏன்னா நம்ம நேயர்கள் ரொம்ப நல்ல நேயர்கள்.
0: அத்தாடி,
1: நீங்க இப்படி வருத்தப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சதுமே நம்ம இப்படிலாம் கேட்க கூடாதுப்பா.
0: அப்ப இப்படி கேட்பாங்களா, ஆணாவுக்கு அடுத்து என்ன
1: அப்படி கேட்கலாம்.
0: ஒண்ணுக்கு அடுத்த
1: நிகழ்ச்சியோட 2 நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்
0: மாலை. வணக்கம், யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம். முதல் கேள்வி காத்திருக்குது, கேளுங்க.
2: ஒரு குளத்துக்குள்ள 8 கப்பல்.
0: சரி,
2: அது என்ன?
0: ஒரு குளத்துக்குள்ள 8 கப்பலாம், அது என்ன?
1: 8 கப்பல், அது என்ன?
0: 8 கப்பல் தெப்பா குளத்தை தான் பார்த்துருக்கோம். தெப்பா குளத்துக்குள்ள தெப்ப இருக்குன்னு பார்த்துருக்கோம். 8 கப்பலை எதுக்கு குளத்துக்குள்ள போய் நிப்பாட்டுறாங்க?
1: இது என்னம்மா, காமெடியா இல்ல விடுகதையா? விடுகதை.
0: ஆத்தா,
1: ஏதாவது ஒரு
2: சின்ன
1: நல்லா தானே யோசிக்க வர மாட்டேங்குதே.
0: இருந்தா தானே வரும், சட்டி இல்லாதா தானே அப்பையில வருமா?
2: குடுங்க. ஒரு உயிரினி,
1: 8 பூச்சியா?
2: மேடம்,
0: அது செத்துல போயிரும். இப்ப குளத்துக்குள்ள இருக்க போயதா யோசி.
1: நண்டு
2: இல்லை,
1: ஸ்டார் ஃபிஷா?
0: அதெல்லாம் குளத்துக்குள்ள வராது, கடல்ல எல்லாம் இருக்கும். இருக்குது நமக்கு தெரியாம. ஒண்ணுமே புரியல.
1: என்னமா நீங்க பேசுறது இவ்வளவு நேரம் தெளிவா கேட்டுச்சு, இப்ப ஒண்ணும் கேட்க
2: மாட்டேங்குது.
0: சத்தியமா தெரியல, நீங்களே சொல்லிருங்க. 40 செகண்ட் கடந்தது, ஓடிக்கிட்டு இருக்கு.
1: ஆமா,
2: அவள மேடம்.
0: இது
2: அவள
0: புரியல.
2: அவள மேடம்,
0: தவள. ஏ, அவனுக்கு 4 கால் தானே, 8 கால், 8 கால் கப்பல் எப்படி சொல்லலாம்?
2: கால் சொல்லலையே, 8 கப்பல் சொல்லுங்க.
1: அது எப்படி மீன் பண்றீங்க? 8 கப்பல்னு சொன்னீங்களா?
0: நீங்க
1: நான் அடுத்த க்வெஸ்சன் கேட்கும்போது முதல் கேட்ட க்வெஸ்சனோட பதில நீங்க அடுத்து சொல்லணும். சரியா? 40 செகண்ட், நான் 10 கேள்வி வச்சிருக்கேன். கடகடா
0: ஆத்தா, 10 கேள்வி தொலை.
1: 40 செகண்ட்ல ஈஸியான கடகடான்னு சொல்ல போறாங்க,
0: மறந்துடுவாங்க.
1: பறவை.
2: எனக்கு பிடிச்ச கலர் ஒயிட்.
0: ஹாய்.
1: பிடிச்ச சாப்பாடு?
2: பிடிச்ச பறவை வந்து மயில்.
1: இன்னைக்கு என்ன தேதி?
2: பிடிச்ச சாப்பாடு பிரியாணி.
1: என்ன கிழமை, அதையாச்சும் சொல்லுங்க.
2: 18.
0: ஐ, சூப்பர்.
1: நீங்க பேசிட்டு இருக்க ப்ரோக்ராமோட நேம் என்னன்னு தெரியுமா?

0: உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் என்ன? சூப்பர் சூப்பர்,
1: கலக்கிட்டீங்க வாங்க, நீங்க பிரில்லியன்ட்.
0: நன்றி மேடம். சூப்பர்மா, ரெண்டு பாயிண்ட் அழகாக எடுத்துட்டு போயிட்டீங்க,
1: அலேக்கா தூக்கிட்டு போயிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நேரே போயிட்டாங்க.
0: சரி, இப்போ நம்ம கொஞ்சம் கூல் ஆகணும் பார்த்தீங்களா, அதனால
1: நானே அசந்து போய் உட்கார்ந்துருக்கேன்.
0: அதான் அதான் தெரியுது தெரியுது. சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பாக
0: லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்க வேம்பரத்தை தொடர்ந்து பாடல் உங்களுக்காக.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பாடல்கள் திகட்டாத கேள்விகள் தித்திப்பான பதில்கள் சிரிப்போடும் சிந்தனையோடும் இது பொதுகை தும்பி கேம் ஷோல இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 4:13 ஆயிட்டிருக்கு. என்ன சுமித்ராக்கா, ரொம்ப ஒரு மாதிரி அழகா உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன உற்சாகம்! கேள்வி நம்மளுக்குங்கிற உற்சாகமா?
2: ஆமா, அது மட்டும் இல்ல, எப்ப பாரு தலைவிரி

0: கோலமா தான் என்ன யார் யாரு கேட்டாலும் அப்படிதான் என்ன ஃப்ரீ ஹேர் போட்டு ஸ்டைலா இருக்கேன்னு நம்ம வேதனை நமக்கு தான் தெரியுமா. பின்னி போட்டு ஐத்துனு ஆயிருது முடி, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டு அந்த மாதிரி என் முடி ஆயிட்டு.
1: எப்படி இருந்தாலுமே அழகு தானே
0: அத்தா, நெஞ்சு வலிக்குமா எனக்கு.
1: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
0: மாலை. வணக்கம், யார் எங்க இருந்து விளையாட வந்திருக்கீங்க? இந்திரா நகர்ல இருந்து சாந்தியா. நல்லமா இருக்கீங்களாமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கணுமா? இருக்கா அப்படி? சரி கேளுங்க கேளுங்க, எனக்குனா எதுவும் தெரியாது சொல்லுங்க.
1: நடிச்சாங்கன்னு
2: அவங்க ஹீரோட பாதி பேரும் படத்தோட பாதி பேரும் ஒண்ணு போல வரும்.
0: சுபா, நெஞ்சு வலிக்க மாதிரி கேள்வி கேக்குறாங்களே.
1: ஆ, க்ளூ கொடுத்திருக்காங்கல்ல.
0: வேற ஏதாவது?
2: ஹீரோட மகனும் பெரிய நடிகர்.
0: ஹை, சிவாஜி கணேசனா?
2: பேரனும் பெரிய நடிகர்.
0: சிவாஜி அவர்களோட நடிச்சிருக்காங்களா?
2: இல்ல.
0: ஐயோ இறைவனே, என்ன காத்திரலனோ. ஐயோ, ஏன் இப்படி
2: கொள்றாங்கன்னு
1: தெரியல. இருக்காங்க சுமித்ராக்கா. என்ன டைம் முடிஞ்சாச்சு?
0: முடிஞ்சிடுச்சு எனக்கு தெரியல.
2: நத்தையில் முத்து.
0: நத்தையில் முத்தா? யார் கூட நடிச்சாங்க? இனிமேல் இவங்க என்கிட்ட மாட்டுவாங்க ஒரு நாள்.
1: இப்பவே மாட்ட போறாங்க.
0: இப்ப சொல்லவே குளுவே கிடையாது. சாந்தி, அமைதிக்கு பேர் தான் சாந்தின்னு சொல்லிவிட்டு எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்க எனக்கு வேட்டு. சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், சரியா? ரொம்ப ஈஸி தான். நீங்க என்ன எடுத்தா நான் பெருசாயிடுவேன், என்ன நீங்க நிரப்புனீங்கன்னா நான் குட்டி ஆயிடுவேன். நான் யாரு? நாற்பது செகண்ட் எங்கடி போடு போடு போடு.
1: போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு.
0: நீங்க என்ன எடுத்தீங்கன்னா நான் பெருசாயிட்டே போவேன், என்ன நீங்க நிரப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் குட்டி ஆயிட்டே போவேன். நான் யாரு?
2: நிழல்.
0: இல்ல, நீங்க எப்படி எடுக்க முடியும் நிழல்? எப்படி எடுப்பீங்க? க்ளூன்னு கேக்கட்டுமே, நேரா வீட்டுக்கே வந்துருவேன்.
1: அதான் உங்க கேட்கவே இல்லை.
0: ஜாலி. எது செய்யணும்னாலும் நம்ம இதை செய்வோம். எப்படி
1: இதுக்கு சொல்லாமலே இருந்துருக்கலாம்.
0: எது செய்யும் போது வீடு தோண்டனா குழி தோண்டுவோம், செடி வைக்கணும்னா குழி தோண்டுவோம், எதனால முதல்ல இதானே செய்வோம். என் க்ளூலாம் கரெக்ட். நீங்க தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. எப்படியோ நீங்களும் ஜெயிச்சீங்க நானும் ஜெயிச்சேன், ரெண்டு பேரும் சேம் சேம் ஆயிட்டோம். ஹை ஃபை கொடுத்துக்காங்க.
1: ஓகே,
0: தேங்க் யூ வெரி மச்.
2: நன்றி மா.
1: என்ன ஒரு சிரிப்பு, ஒரு மதிப்பெண் வாங்கின உடனே.
0: பாத்தியா
1: பாத்தீங்களா,
0: ஒரே ஆனந்தமா இருக்கு உள்ளுக்குள்ள.
1: குழிய வச்சு ஒரு மதிப்பெண்ணை வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு அடுத்து எந்த நேயர் வரப்போகிறாங்க, எனக்கு என்ன கொஸ்டினை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அருள் திரைப்படுத்தது.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் 4:24 ஆயிட்டிருக்கு. நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ கேட்டுட்ருக்கோம். அடுத்த நேயர் யார் வராங்க, என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து விளையாட வந்திருக்கீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம். என்ன அன்மானே குற்றம் அம்பலவாணன்.
1: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த குரலை கேட்டே.
2: ஆமா ஆமா,
1: காலம்
2: வரும் வரை தாயின் வயிற்றிலே கால்கள் ஊறிட்டிடும் நாரம், ஆண்மை இடது புறம் பெண் வலது புறம் உரைக்கும் என்பதே வேதம், பச்சை மாவடுவை தேடி ஓடுவதன் காரணம் 4 மாதம். இது ஜெயசாஜ் படித்த பாட்டு.
1: ஜேசுதாஸ் வேற பாடிட்டாரா? ஏன் அப்ப வந்து பாடினார்?
2: மனைவி பத்தி மனைவி குழந்தை இருப்பாங்க, மனைவி புகழ்ந்து படிக்கிற பாட்டு ஒரு கணவன் படிப்பான்.
1: ஆத்தா, சும்மா பேசுற பாடினாலே ஒண்ணு தெரியாது. நானும் இது வந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடின பாட்டு போல இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன்.
2: ஜேசுதாஸ் படிச்சிருப்பாரு. முத்துராமனும் சுஜாதா நடிச்ச படம். முத்துராமன் சுஜாதா.
1: இவ்வளவு க்ளூ கொடுத்தாலும் எங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறது
0: வந்து பாடலோட தொடக்க வரி கேக்குறீங்களா சார்?
1: ஆமா, படம் என்னன்னு கேக்குறாங்க.
2: யாரும் ஒருக்கே
1: மயங்குகிறாள் மாது நடிச்சாங்கல்ல, நமக்கு தெரிஞ்சதே ஒரு படம்
0: சோத்துலயே
1: அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. முடிஞ்சது ஐயா, முடியலையா? விட்டுருங்க ஐயா, சொல்லுங்க.
0: இல்ல, டைம் முடிஞ்சிச்சு.
1: ஆமா,
2: ஓகே. அந்த படம் பேருமா? பேரும் புகழும்.
1: பேரும் புகழும்.
2: எனக்கு தெரிய மகன் வர போவது புரியாத அந்த பாட்டு.
1: குதூகலமான ஒரு பாட்டு, எங்களுக்கு சோகமாகி போச்சு.
2: நல்ல பாட்டுமா?
1: நல்ல பாட்டுதான். எல்லாமே நல்லதுதான் இருக்கு, எங்களுக்கு தான் நல்லதே நடக்க
2: மாட்டேன்.
0: ஒரு பாடம் இல்ல, உங்களே மாதிரி
1: ஈஸி தான். நாங்கெல்லாம் அவ்வளவு டஃப் எல்லாம் கொடுக்க மாட்டோம் தெரியும்ல, எலகுன மனசுக்காரங்க நாங்கெல்லாம். கேளு மணி.
0: சரி சார், உங்களுக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியை பத்தி நீங்க பேச போறீங்க 40 செகண்ட்.
1: அவர் பேசி தள்ளிடுவாரு.
0: ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அந்த 40 செகண்ட்ல நான் பொதிகை தும்பி அப்படிங்கிற பெயரை மட்டும் யூஸ் பண்ணாம
1: பேரை மட்டும் பயன்படுத்த கூடாது.
2: நீங்க
1: நீங்கள் தான் வல்லவர், நல்லவர், சிறந்தவர் என்பதை நிகழ்ச்சி கலந்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.
0: நான் இதுவரைக்கு ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல.
1: அதுதான் ஒரு ஆரஞ்சு வெள்ள கூட கிடையாது போல இருக்கே.
0: சரி போங்க, நீங்க ஒரு பாயிண்டாவது எடுத்திருக்கீங்க, எனக்கு இன்னும் ஒரு மதிப்பெண் கூட கிடைக்கல. நான் அந்த சோகமா இருக்கிறேன், அதனால சோகத்தை தீக்கிறதுக்கு ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து எந்த நேயர் வராங்க, உங்களுக்கு என்ன க்வெஸ்டினோட வராங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது.
1: நெக்ஸ்ட்
0: இப்போ விளம்பரத்தை தொடர்ந்து பாட சச்சின் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல்

0: துள்ளலிசை பாடல்கள் திகட்டாத கேள்விகள் தித்திப்பான பதில்கள் சிரிப்போடும் சிந்தனையோடும் இது பொதுகீதும் நிகழ்ச்சி. நேரம் 4:35 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க?
2: நான் தான் சுபத்ராமா. நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் உங்கள் இருவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள். அம்மா,
1: யாரு பேசிட்டு இருக்கீங்கோ, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்கோ?
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு முத முத வந்திருக்கேன். தாயம்
1: தான் முதல்ல வந்திருக்கீங்களா? சூப்பர்.
2: ஆமா,
1: எதிர்பார்த்தோம், வந்து சிக்கினீங்க, சூப்பரு. சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா, நான் கேக்கட்டுமா?
2: வந்து ஒரு பாட்டு பாடுறமா, அது நல்லா இருக்கா? என்ன படம்னு நீங்க சொல்லுங்கம்மா.
1: படம் என்னன்னு மட்டும் தானே சொல்லணும். சரி சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
2: பாடட்டா?
1: பாடுங்கோ.
2: அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே.
1: இது வந்து, ஐயோ, பிரபு நடிச்ச படம், கோழி கூவுது. காளி கூவுது பிரபு நடிச்ச படம், சுரேஷ் நடிச்சிருக்காப்ல.
2: படத்தையும் சொல்லிட்டீங்க.
1: பாவலர் கிரியேஷன், இளையராஜா இசை. போதுமா?
2: பாடுனவரையும் சொல்லிருக்க.
1: நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சுனே, அது மலேசிய வாசுதேவன் படிக்காங்களா?
2: என்ன
1: வேணா நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன வந்தது? இஷ்டம் போல இளையராஜா கிட்ட பாடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க எல்லா பாடகர்களும். ஆமா, சிறப்பா இருக்கும். சரி, நான் ஒரு கேள்வி உங்களுக்கு ஈஸியா தான் கேக்குறேன், சரியா? இப்ப வந்து நீங்க மும்முரமா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னடா நடக்குது அப்படின்னு வாசிச்சுட்டுங்க. உங்க ஒய்ஃப் அங்க சேர்த்தேன், என்னங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னது இது, காலங்காத்த இம்புட்டு பாசமா கூப்பிடுறாளே அப்படின்னு என்னம்மா அப்படி கேக்குறீங்க. பாலை அடுப்புல வச்சிருக்கேன், பொங்க ஊட்டிங்க, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு பேப்பர்ல என்ன விஷயங்கிறத பாக்கணும், பாலும் சீக்கிரம் கொதிக்கணும். அடுப்பு கிட்ட போய் நிக்கீங்க, அந்த பால் உங்களை பார்த்து என்னெல்லாம் பேசும். உங்களுக்கு அவசரம், பால் பொசு பொசுன்னு பொங்கி முடிஞ்சுனா ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேப்பர் படிக்கலாமே. ஆனால் அவன் பொங்குவானான்னு நிற்கிறான். என்னென்ன பேசியிருக்கான் அந்த பால், சட்டிக்குள்ள உட்காந்துருக்கான். ஆ,
2: அந்த பால் என்ன என்ன பேசியிருக்கோன்னு கேட்க.
1: ஆ ஆ, பொங்கு வேணான்னு நிற்கிறான் அவன்.
0: ஸ்டார்ட்.
2: என்ன பாருடா, என்ன கவனிடா, பேப்பரை கவனிக்காதடா. நான் வயிற்றுக்குள்ளதான்டா போவேன், அது மூளைக்குள்ள போவான்டா. உனக்கு யாரு முக்கியம்டா அப்படின்னு அந்த பாலு என்ன பார்த்து கேட்கும்.
1: இதோ பொங்கி வாரேன், வருவேன் பாரு, வருவேன். நடக்கவே நடக்காடா, நான் பொங்கி நான் வந்து மேல வந்துட்டேன்னு ஆஃப் பண்ணி வச்சு பேப்பர் படிக்கலாம்னு நினைக்கிறியா?
0: நடக்காது.
1: அப்புறம் என்ன சொல்லிருக்கோம்
2: வேற என்ன சொன்னீங்க?
1: பொங்காதுன்னு யார் சொன்னது? இருந்தாலும் இதோ வந்து

0: அப்படின்னு சுவைன்னு கொட்டி கீழே விழுது. இப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து நிற்பான்.
1: வீட்டுக்காரங்களான்னு
0: என்ன பொழப்பு இது? நம்ம பொழப்பு எதை நோக்கி போகுதுனே தெரியல. இல்ல
2: ஆனா பால் பொங்குன வீடுமா எங்க வீடு?
0: ஓ, அதுல வேற பொங்கலோ பொங்கல் இல்ல?
2: ஆமாங்கம்மா,
0: சூப்பருங்க, நிகழ்ச்சியில சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நன்றி, நன்றிமா.
0: ஓகே
3: சுமித்ராக்கா, இப்ப பாயிண்ட் எப்படி? அவங்க வந்து ஒரு
0: அவருக்கு ஒரு ரெண்டு லைன் சொன்னாரு, ஆனா ஒரு அறைய கொடுத்துருவோம். அரை மார்க்குமா? நீ வேற என்ன பார்த்து மறைக்க? ஒரு ஹாஃப்.
3: பாடல் கேட்கலாம். பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, மாரி 2 திரைப்படத்திலிருந்து.

45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 4:46 என்ற பொதுகை தும்பை கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: நான் கேக்குறேன். கும்பகர்ணன் 20 ஆண்டுகள் தூங்கினான்.
2: ஆமா,
1: இது என்ன காலம்?
2: தூங்கினான், அது இறந்த காலம். தூங்கின காலம்
1: என்ன காலம்?
0: இது என்ன கடி ஜோக்கா?
1: ஆமா, கடி ஜோக்கு.
2: அது தூங்கின காலம் என்ன காலம்?
0: இறந்த காலம் இல்ல, அவங்க கடி ஜோக்குன்னு சொல்லிட்டாங்க.
2: ஆமா,
1: நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படி எல்லாம் இருக்குல்ல,
2: அந்த மூணு காலமும் கிடையாது எங்களுக்கும் தெரியும்.
1: அதான் என்ன காலம்?
2: அது தூங்குற காலம். வேற என்ன காலம்
1: சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்.
2: முயற்சி உடைய
1: கடிஜோக்கு ஏத்த மாதிரி இல்லையே.
2: அதா யோசியம்மா, யோசி.
0: தூங்குற காலம்
1: டைம் போகுது, டைம் போட்டிருக்கீங்கல்ல.
2: கனவு காலம், கனவு காலமா?
0: கனவு காலம் டைம் போயிட்டு இருக்கு,
1: போயிட்டு இருக்குல்ல. கொஞ்சம் யோசிங்க.
2: என்ன காலம் சொன்னேன்
1: வளைய போட்டு உட்கார்ந்துருக்கு.
2: சின்ன நண்டு கூட மாட்டலையே, என்ன பண்றது? சரி லிசி, நீ கேள்வி கேளுமா.
0: சரி,
1: ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
0: ஒரு மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஒரு மார்க் கொடுத்துருவேன்.

0: கோமதிமா, உங்கள் மூலமா எனக்கு ஒரு மதிப்பெண்
1: கிடைச்சிருக்கு. ஒரு ஒண்ணே லாபம். சூப்பருங்க.
2: சூதானமா
1: இருக்கணும்டான் நினைச்சுக்கிட்டு வந்தோம். என்ன பண்றது, சம்பவம் அப்படி ஆகி
2: போச்சு. வாங்கிட்டோம்.
1: சூப்பர், ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு.
0: வாய்ப்புக்கு
3: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 4:55 பொதுகை தும்பி கேம் ஷோட நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்
1: மலை. வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம். வாழவந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன்.
1: ரவி டெய்லர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: தென்னம்பிள்ளை நம்ம சொல்லுவோம்ல, தென்னம்பிள்ளை அப்படி சொல்லுவோமா?
1: ஆமா.
2: அது மாதிரி பிள்ளைன்னு முடிந்த மாதிரி ஒரு அஞ்சு வார்த்தை சொல்லுங்க.
1: அஞ்சு வார்த்தை. கீரிப்பிள்ளை
2: சொல்லிட்டேன், தென்னம்பிள்ளை சொல்லிட்டேன்.
1: கீரிப்பிள்ளை
2: ஒண்ணு,
1: அப்புறம் குட்டி பிள்ளை, தங்கப்பிள்ளை, செல்ல பிள்ளை, அழகு பிள்ளை, அணில் பிள்ளை.
2: ரெண்டு
1: ரெண்டு ரெண்டு எடுத்திருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னேன். அணில் பிள்ளை. நம்மளெல்லாம் அழகு புள்ளன்னு சொன்னா ஆகாதா?
0: ஆமா, ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே.
1: தங்க புள்ள, ராசாத்தி புள்ளன்னு சொல்லக்கூடாதா?
0: அணில்
2: நூறு புள்ள சொல்லலாமே.
1: அப்படிதான் சொல்லணும். அணில் பிள்ளை, இளம் பிள்ளை,
0: பிள்ளை.
1: மாம் பிஞ்சிதான் சொல்லுவாங்கல்ல. அணில் பிள்ளை, கீரி பிள்ளை.
0: ஆ, கீரி பிள்ளை.
1: ஆ, ஐயா பிள்ளை. பேர் இருக்குதானே?
0: மூணு சொல்லிருக்காங்களா, நாலு சொல்லிருக்காங்களா?
1: அவர் ரெண்டுலயே நிக்கறாரு.
2: ரெண்டு தான் சொல்லிருக்காங்க.
0: கீரி பிள்ளை கரெக்ட் இல்லையா?
1: கீரி பிள்ளை கரெக்ட்டாமா? அணில் பிள்ளை கரெக்ட்டாமா? அப்புறம் பிள்ளை எந்த பிள்ளை?
2: பிள்ளை சொல்லிட்டோம் ஏற்கனவே, அதனால மூணு.
1: வேற என்ன பிள்ளை சொல்றது? அத்த தங்க பிள்ளை, அழகு பிள்ளை, செல்ல பிள்ளைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கறாரு. வாட் இஸ் திஸ்? நீயே சொல்.
0: டைம் முடிஞ்சிருச்சு.
1: அத முடிஞ்சு போனே எனக்கு தெரியும். ஆனா நான் ஆன்சர் சொன்னா சொல்லலையா?
0: ஏதோ
1: தங்க புள்ள, அழகு புள்ள, செல்ல புள்ள சொன்னேன்ல, அதெல்லாம் பஞ்சாச்சி.
0: உங்களுக்கு செட் ஆகாது. சரி சரி,
1: நீங்க சொல்லுங்க.
2: இன்னும் ரெண்டு வந்து சொல்லணும்.
1: ஆ, சொல்லு. நீங்களே சொல்லுங்க. 40 செகண்ட் தான் முடிஞ்சு போச்சே.
2: கிளிப்பிள்ளை.
1: ஆ, ஆமால, கிளிப்பிள்ளை. கீரி புள்ள சொன்னவளுக்கு
2: வாங்க.
1: வேற
2: பேரப்பிள்ளை.
1: பேரப்பிள்ளை. நான் தங்க புள்ள, செல்ல புள்ள சொன்னா ஆவாதாமா? பேரப்பிள்ளை சொன்னா மட்டும் ஆகுமா? என்ன இது, என்ன நியாயம்? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே போனா கடைசியில நீயே இல்லாம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது என்னது? எவ்வளவு எடுத்தாலும் இது குறையவே குறையாது. ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே போனா கடைசியில எதுவுமே இருக்காது.
2: தெரியல, நீங்களே சொல்லிருங்க.
1: நம்ம வயசு. நம்ம வயசு.
2: வயசு.
1: அது எடுக்க எடுக்க குறையாது இல்ல, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே ஏற ஏற நாம இல்லாமலே போயிடுவோம் அந்த மாதிரி. சூப்பருங்க, நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நன்றி. நன்றி மேடம்.
1: ஓகே,
0: பிரபஞ்சோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எந்த நேர்கள்லாம் ரெண்டு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடியிலேருந்து காந்திமதி மாரியப்பன் அவங்களும், குற்றாலம் அம்பலவாணன், இந்த ரெண்டு நேரும் ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க.

0: இருக்காங்க. மீதி எல்லா நேயர்களும் நம்மளுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா, இந்திரா நகர் சாந்தி, சாத்தூர் சத்திரம்பட்டி குரு தங்கவேலு, பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம், வளவந்தான்புரம் ரவி,
1: ரவி டெய்லர்.
0: எல்லாருக்கும் கிளாப் பண்ணிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ்லேசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: நன்றி நேர்களே. இப்போ கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் பதிவு புதுப்பிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச் சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றுள்ளது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நீரம் இந்த மணி 3 நிமிடம் ஆயிட்டுருக்கு. இந்த படமும் பாடலும் நிகழ்ச்சி இன்றைக்கி நிகழ்ச்சியில் 1974 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். 1974 தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்து படங்கள் வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சுற்றி நடக்கிற உண்மையான வாழ்க்கை சிச்சுவேஷனையும் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் பார்த்து

0: மாதிரி ஒரு உணர்வோடு உள்ள திரைப்படங்களை நாம் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம். இதில் முதல் திரைப்படம் நம்ம என்ன திரைப்படம் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு குடும்பம், நிறைய பொறுப்புகள், நிறைவேறாத ஆசைகள், அதெல்லாம் தாண்டி குடும்பத்துக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை மையமாக கொண்ட திரைப்படம் தான் அவள், ஒரு தொடர்கதை திரைப்படம். இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள். கதை பார்த்திங்கன்னா எம் எஸ் பெருமாள். அதோட முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் சுஜாதா, நடிகை சுஜாதா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்கள வந்து கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படமும் கூட. கூடவே பார்த்திங்கன்னா கமலஹாசன், விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஜெயலட்சுமி, ஸ்ரீபிரியா, இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரத்தில் ரொம்ப கச்சிதமாக அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து நடிகை சுஜாதா அவங்களுக்கு ஒரு சாதாரண படம் கிடையாது. அவங்களுடைய தமிழ் சினிமாவுடைய கேரியரை வந்து ஒரு மேஜரான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு ஆரம்பமாக அவங்களுக்கு இருந்தாலும் கவிதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் குடும்ப பொறுப்புகளை சுமக்கிற ஒரு பெண்ணாக அவங்க நடித்த அந்த விதம் வந்து படத்துடைய மிகப்பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருக்கிறது அந்த கவிதா அப்படிங்கிற அந்த பெண் தான். கவிதா வந்து வேலைக்கு போயிட்டுருக்க ஒரு பெண். குடும்பத்தோட பொருளாதார நிலை, உறவுகளோட பிரச்சனை, சகோதரர்களோட எதிர்காலம், இப்படியே நிறைய பொறுப்புகள் வந்து அவங்க தோளில் வந்து விழுது. அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, காதல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் முதல்ல வந்து எனக்கு குடும்பம் தான், அப்புறம் தான் நான் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிறைய இடத்துல ரொம்ப இமோஷனாக இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் இடம்பெற்ற பாடல்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான பாடல்கள் தான். எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலையும் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகளையும் சூப்பரான பாடல்களையும் நாம் கேட்க இருக்கிறோம். கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடலாக இருக்கட்டும், அடி என்னடி உலகம் இந்த திரைப்பட பாடலும் அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு பாடலாகவே இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு இந்த படம் வந்து சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அதுக்கு கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த படத்தோட எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சுஜாதா அவர்களுடைய நடிப்பு வந்து தன்னுடைய தங்கைக்கு வந்து திருமணமாகி அவங்க கணவன் எழுத்துருவாங்க. ஆனால் இவங்க வந்து திருமணம் பண்ணிக்காமல் அப்படியே ஒரு போயிட்டே இருக்கும். நிறைய சுச்சுவேஷனில் நிறைய இடத்துல விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்து சிரிச்சிட்டே அதை வந்து விட்டு கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து ஒரு டஃப்பான, ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு பர்சனாக மாற்றிடுது. எதுக்குனாலுமே கவிதா அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான பெண்மணி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு அவங்கள வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஆனாலும் அது ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க கேரக்டருக்கு அது பொருந்தி வரும்போது இன்னுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நாம் அந்த திரைப்படத்திலேருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் 5:16. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 1974 வெளிவந்த திரைப்படங்கள் இந்த பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அன்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னதான், ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர் அந்த அன்புக்கு இருக்குது. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 1974 அன்பை தேடி பயணித்த ஒரு குடும்பக்கதை. அதுதான் அன்பை தேடி. ஒரு பக்கம் குடும்ப பாசம், இன்னொரு பக்கம் வாழ்க்கையோட சோதனைகள், இதுக்கு நடுவில் மனிதர்களுடைய உறவுகள். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இணைஞ்சு நடித்த ஒரு திரைப்படம். அந்த காலத்து ரசிகர்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவாக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா, சிவாஜி கணேசன் அவர்கள், சிஆர் விஜயகுமாரி, மேஜர் சுந்தர்ராஜன், ஸ்ரீகாந்த், சோ ராமசாமி, ஆர் எஸ் மனோகர், மனோரமா, இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து முக்தா சீனிவாசன் வந்து இயக்கத்தில் தயாரிப்புலையும் அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம். ராமு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. வேலை இல்லாமல் தன்னுடைய சகோதரியோட வாழ்ந்துட்டு வரவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் போயிது. ராமுவோட சகோதரிக்கு வந்து குழந்தை பிறக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சதும் தன்னுடைய முதல் குழந்தைய அவங்களுக்காக கொடுக்க ராமு வந்து முடிவு செய்கிறாங்க. அங்கேருந்து குடும்ப உறவுகள், பாசம், எதிர்பார்ப்புகள் இப்படியாக நகர்ந்து போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா, தனக்காக வாழ்கிறதா, தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறதா, அன்பு அப்படின்னா என்ன, அந்த அன்பை யாருக்காக விட்டு கொடுக்குறது, இந்த கேள்வி தான் படத்தோட எமோஷ்னல் பேக் போனாக போயிட்டே இருக்குது. கடைசியாக வந்து அது என்ன ஆகுது, குழந்தையை பெறுறது ஒரு மகிழ்ச்சி, ஆனால் அந்த குழந்தையை இன்னொருவரோட வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மனசு அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சிகரமாக அந்த பகுதியில் வந்து காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. இந்த படத்துடைய பாடல்களுமே ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா, மனதில் நிற்க மாதிரியான ஒரு பாடல்கள் தான். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளுக்கு செம்மையான பாடல்களும் கொடுத்துருப்பாங்க. நிறைய வந்து காமெடி சீன்ஸ், உணர்ச்சிகள், எமோஷ்னல் சீன்ஸ் மட்டுமே பார்க்காம கூடவே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த போகிற போக்கிலேயே காமெடியும் அப்படியே அள்ளி வீசிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரியும் நிறைய சீன்ஸை நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த திரைப்படத்தில். ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, புதுமண தம்பதிகளாக இருப்பாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து திருமணம் ஆயினா புதுதில் வந்து அவங்களுக்கு உணவு பரிமாறிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில வந்து ஜெயலலிதா அவங்களுடைய அப்பா சோ ராமசாமி அவர் வந்து இடையில வந்துடுவார். அது அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி இவங்களை இங்கேருந்து கிளப்புறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது அவங்க ரெண்டுமே டக்குன்னு காணாமல் போயிடுவாங்க. ஆனால் சோ ராமசாமி வந்து அப்படியே பார்த்துட்டு, என்னடா இவங்களை காணுமே அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு காட்சியை நம்ம இந்த திரைப்படத்தில் பார்க்க முடியும்.
1: எனக்கு
2: வரும்போது
1: நான் சமயத்துல தானே வருவேன்.

0: வரலையா?
1: வரலையே. மறுபடி எப்ப வரும்? அது எப்படி சொல்ல முடியும்? உடனே வந்தாலும் வரும், ஒரு மணி நேரம் ஆனாலும் ஆகும். ராமம், நீ அதை எதிர்பார்க்காதப்பா. நீ எதிர்பார்க்காதப்பா.
0: மாமா, உங்க தும்பல் இருக்க உங்களை விட மோசம். வராது நினைக்கும் போது வந்துருது, வரும் நினைக்கும் போது வரதில்லை. அதுக்கு பேர் தான் தும்மல். உனக்கு தெரிஞ்சிருக்குமே.

இப்படியா அவங்களுடைய காமெடிகளுமே ஒரு ஒரு இடத்துல ரசிக்கும்படியே தான் இருக்கும். இப்போ நாம அன்பை தேடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 5:24 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 1974 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒரே வீட்டில் பிறந்த ரெண்டு சகோதரர்கள், ஒரே குடும்பம், ஒரே பாசமானால் அந்த உறவுக்குள்ளே ஒரு மூன்றாவது மனுஷன் வந்து பிரிவினை உருவாக்க நினச்சா என்ன ஆகும்? அண்ணன் தம்பி பாசம், காதல், குடும்ப உறவு, அதோட இன்னும் நிறைய என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு எமோஷ்னல் மெமரபிளான ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் உரிமை குரல். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நவம்பர் 7 1974 வெளியான திரைப்படம். சிவி ஸ்ரீதர் அவர்கள் வந்து இயக்கி கதையும் திரைக்கதையும் அவங்களே அமைச்சு இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டாங்க. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் லதா, அஞ்சலி தேவி, விஎஸ் ராகவன், நம்பியார், நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், வி கே ராமசாமி இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த கதை என்ன அப்படின்னா, கோபிநாத் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கோபிநாத்தும் அவருடைய அண்ணனும் சுந்தரமும் ரொம்ப நெருக்கமானவங்க. ஒரே குடும்பம், ஒரே விவசாய வாழ்க்கை, அவங்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் கோபிநாத்துக்கு ராதா மீது வந்து காதல் ஏற்படுது. அந்த ராதாவை விரும்புகிற துரைசாமி கோபிநாத்தை தன்னோட போட்டியாளராக நினைக்க ஆரம்பிக்கிறார். இதனால் அண்ணன் தம்பிக்கு இடையில் அந்த பாசத்தை பயன்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்த இந்த துரைசாமி வந்து முயற்சியும் எடுக்கிறார். ஆரம்பத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கிற அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு குடும்பத்தை பிரிக்க முயற்சி செய்கிற சக்திக்கு எதிராக அந்த குடும்பத்தோட அன்பை எப்படி வெற்றி பெறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இன்னும் மறக்க முடியாத காட்சிகள் அப்படின்னா நிறைய காட்சிகள் இருக்குது. அதுவும் பாச பிணைப்பில் அப்படி உருகி போகிற மாதிரியான எமோஷ்னல் காட்சிகள் நிறைய இந்த படத்தில் வந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி பாடல்களும் பார்த்திங்கன்னா, வெளியே கதை எழுது, கல்யாண வளையோசை, நேத்து பூத்தாளி, ரோஜா முட்டு, அந்த பாடல்கள் எல்லாமே சூப்பரான பாடல்கள். எப்போ கேட்டாலும் கேட்க தோன்ற மாதிரியான சூப்பரான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு சீன் வந்து மறக்க முடியாத ஒரு சீனாக இருக்குது. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராரு. ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா சூழ்நிலை வந்து சுமூகமாக இல்லை. அண்ணன் தம்பிக்கு இடையில் வந்து பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் வந்து குடும்பத்தில் அண்ணி அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றப்போ அண்ணி வந்து ஆராத்தி எடுக்க வராங்க. ஆனால் அண்ணனை வந்து காணும். அப்போது இவங்க வீடு ஏற்கனவே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஓலை வச்சு தடுப்பு வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் அண்ணனை காணாத உடனே, இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் வாசல் வழியாகவே எங்கள் வீட்டுக்குள்ளே போய்க்கிறோம் அப்படின்னு கோபத்தில் போயிடுறாரு. போய் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அண்ணன் வந்து அந்த தடுப்பு சுவரை எடுத்து விட்டுருக்காரு. அதை பார்த்ததும் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. என்னப்பா, நம்ம வெளியில் அண்ணன் வரலனே நம்ம வருத்தப்பட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அண்ணன் வந்து எல்லா பகையும் மறந்து நம்மளை ஒரே மாதிரி மறுபடியும் நம்ம வாழ வந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அப்படியே ஒரு சந்தோஷத்தோட உச்சியில் இருக்கிறாரு. அப்புறம் அண்ணன் வந்து டைரெக்டாக பேச ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த சீன் வந்து உண்மையிலே வந்து கண்ணீர் வராதவங்களுக்கும் கண்ணில் கண்ணீர் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு சீனை நாம் இப்போ கேட்கலாம். அதை தொடர்ந்து அந்த படத்துடைய பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.
1: மனைவி இருக்க ரொம்ப துணிச்சலுக்காக பொண்ணு, அவளுக்கு எல்லாத்துலேயுமே துணிச்சல்.
2: வாங்க மாப்பிள, நல்லபடியாக வந்து சேர்ந்திக்க.
1: வணக்கம் மாமா.
2: Your guys are my

0: அண்ணன் எங்க இருக்க?
1: உள்ளே இருக்க.
0: ஓஹோ, அண்ணனுக்கு என் மேல இந்த கோபம் இன்னும் தனித போட்டிருக்கு. அண்ணி, இந்த வீட்டுக்குள்ள நுழையாதேன்னு அண்ணன் எனக்கு சொல்லியிருக்காரு. அவரா வந்து பாலா கோபின்னு அழைச்சாரு. இந்த வழியா நான் வரவே மாட்டேன். பாலா தான் நம்ம வசதியா போவோம்.

0: அண்ணே, இங்க இருந்த தடுப்ப பிரிச்சு போட்டது யாரு?
1: பார்வதி, நான் தான் பிரிச்சு போட்டேன்.
0: அண்ணே, எதுக்காக பிரிக்கணும்?
1: பார்வதி, இந்த வீடு ரெண்டாக கூடாது, எப்பவும் ஒன்னா ஒரே வீடா இருக்கணும்னு நினைச்சேன், பிரிச்சேன்.
0: அண்ணே, இங்க சுவர் எழுப்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்?
1: பார்வதி, அதை இடிச்சு போட்டிருப்பேன்.
0: அண்ணே, நேரடியா எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க.
1: பார்வதி, நேரடியா அவனே கேட்க சொல்லு.

0: அண்ணா அண்ணா
1: தம்பி அண்ணா, அன்பையும் பாசத்தையும் பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாதுண்ணா, முடியாது.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 5:36 நிமிடம். படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 1974 வெளியான திரைப்படங்கள் இருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம். பக்தி, குடும்ப உறவு, நம்பிக்கை, அதோடு சுவாரஸ்யமான சம்பவங்கள், இப்படி எல்லா அம்சமும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். April 12, 1974 வெளியான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஆர் தியாகராஜன் அவங்க வந்து இயக்கியிருப்பாங்க. அவங்க வந்து இயக்குனராக அறிமுக திரைப்படமாகவும் இது வந்து குறிப்பிட்ட திரைப்படமாக அமைஞ்சது. அதோடு இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா சிவகுமார், ஜெயசித்ரா, நாகேஷ் இவங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. சிவகுமார் அவங்க வந்து நாகராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து ஒரு பாம்பை வந்து வெறுக்கிற ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தாயோட மரணத்துக்கு வந்து அந்த பாம்பு தொடர்புடையதாக இருந்ததால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட மனைவி பார்வதி வந்து நாக வழிபாட்டில் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ஒரு புறம் வந்து கணவருடைய பாம்பு மீதான அந்த வெறுப்பு, இன்னொரு புறம் மனைவியோட நாக வழிபாடு நம்பிக்கை, இந்த ரெண்டுக்கும் இடையே உருவாகிற அந்த முரண்பாடுகள் தான் கதையோட முக்கிய அம்சமாக நகர்ந்துட்டுருக்கு. அந்த காலத்திலே பாம்புகளை வச்சு பல சுவாரஸ்யமான காட்சிகள் வந்து இந்த படத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். படப்பிடிப்புக்காக 15 நாக பாம்புகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அது ரொம்ப இயல்பாகவும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாடல்களுமே வந்து நிறைய பாடல்கள் இதில் வந்து எப்போ கேட்டாலும் கேட்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான திரைப்பட பாடல்களையும் இதில் கேட்க முடியும். தேவியின் திருமுகம், தரிசனம் அந்த பாடலாக இருக்கட்டும். இன்னும் வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா தெலுங்கில் வந்து இந்த திரைப்படம் நோமோ அப்படிங்கிற பெயர்லையும், இந்தியில் வந்து ஷுப்டின் அப்படிங்கிற பெயர்லையும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டதாக பதிவுகள் இருக்குது. இதில் ஒரு காட்சி பார்த்திங்கன்னா நாகேஷ் அவர்களும் சிவகுமார் அவர்களும் வந்து நல்ல நண்பராக இருப்பாங்க. ஆனால் சிவகுமார் வந்து ரொம்ப நல்ல ஒரு பெரிய பணக்காரராக இருப்பாங்க, நிறைய தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நிறைய நாளுக்கு அப்புறமா வந்து நாகேஷ் அவங்க வந்து இவங்களை வந்து சந்திக்க வரும்போது நிறைய நாள் கழித்து அந்த நட்பை வந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாகேஷ் அவங்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது தொழில் சரியாக அமையாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதா நாகேஷ் அவர்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க. அப்போ நீ என்கிட்டே வேலை பாரு அப்படின்னு சொல்லும்போது நீ எவ்வளோ சம்பளம் கொடுப்பா அப்படி கேட்கும்போது நீ எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது அவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க பாருங்கள். அதுக்கு வந்து நட்புக்கு வந்து இப்படி ஒரு பதிலை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பதிலை வந்து நாகேஷ் அவர்கள் வந்து கொடுப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ கேட்கலாமா?
1: நீ ஏன் சொல்லிட்டே சிஸ்டர் சிஸ்டர் மாஸ்டர் மாடியில் இருக்காரா?
2: பெரிய கேட்ல இருக்கிற ஆளத்தாண்டி எப்படி உள்ள வந்த
1: கொட்டாய் உறவன் எல்லாம் கேட்ல வச்சிருக்கீங்க.
3: கோமாதா என் புறமாதா கடைசி ஆட்டம் பார்த்தா

0: ராத்திரி பூரா தூக்கமே இல்லையா? பெரிய சிங்கிள் டீ சாப்பிட்டுவாப்பா, நான் காவல் தாக்குறேன் அது வரைக்கும். அவன் அப்படி போறா, நான் இப்படி வந்துட்டேன். இப்போ வாட்ச்மேன் வீட்டுக்குள்ளேயே வர முடியாத,
1: ஏன்
0: கேட்ட உள்பக்கமா பூட்டிட்டேன்.
1: உனக்கு அவ்வளவு தெரியுமா? மரியாதையா வெளியில போயிடு.
0: என்ன வெளியே போக சொல்றதுக்கு? இந்த வீட்டு சொந்தக்கார இருக்கானே ராஜன், ராஜன் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன
1: முதலாளி? அவன் என்ன சொல்ற?
0: துறவிக்கு வேந்தன் துரும்பு, இந்த துறவிக்கு உன் முதலாளி ஒரு எறும்பு. கட்டி கரும்பு கழுத்துல தாலைக்கான இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஐ வில் ஷட் அப் யுவர் மேரேஜ்.
1: இப்போ நீ போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுமா?
0: ஐயா என்ன தத்தாங்க ராஜன்? ரகுரு ராஜன் எப்படா இருக்க? தப்பு தப்பு, நோயாளி டாக்டர் பார்த்து சௌக்கியமானு கேக்குற மாதிரி இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறது, நீ கேள்ற
2: எப்படா இருக்க? என்னது
0: வாய தர? ஆப்பிள் வாங்க வசதி இல்ல. ஆப்பிள் அவ்வளோடா பெருசு, அன்புதானா பெருசு?
2: அத நாலு சொல்லணும்
0: சொல்லுங்க.
2: நல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சிருக்கான்.
0: படிச்சு முடிச்ச உடனே நிச்சயமா உத்தியோகம் தர்றேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பேன். ஏன் இந்த வேலைக்கு என்னடா குறைச்சல?
2: பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு என் கூட இருந்துடு.
0: உங்கூட என்ன சம்பளம் தருவேன்?
2: செக் தர்றேன்.
0: செக்கு நீ தரிய?
2: ஒவ்வொரு மாசம் கையெழுத்து போட்டு பிளாங்க் செக் தர வேணுங்க. எழுதிக்க.
0: நீ கொடுக்கற செக்ல நான் எழுதுறத எந்த பேங்க்லயும் தரமாட்டான்டா.
2: ஏண்டா என்ன அவமானப்படுத்துறியா
0: கண்ணா? உன் செக்ல அமௌண்ட்டுக்கு நேரா 5 ரூபான்னு எழுதுனா கொடுப்பான்டா, 5 லட்சம் எழுதுனாலும் கொடுப்பான், 50 ரூபா எழுதுனா எந்த பேங்க்லடா கொடுப்பான். இந்த இதே தான்டா என்னுடைய பேங்க்.
3: நேர்களை இப்போ வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்திலிருந்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம்.

0: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
4: 102.6.

நேரம் 5:46 நிமிடம். படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். அடுத்ததாக 1974 தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தையும் புதுமையான திரைக்கதை அமைப்பையும் கொண்டு ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த திரைப்படம் நான் அவன் இல்லை. இந்த திரைப்படத்தினுடைய பெயரை கேட்டதுமே நம்மளுக்கு ஒரு புது திரைப்படமே இதே பெயரில் இருக்கிறது ஞாபகம் வரும் இல்லையா? நான் அவன் இல்லை அப்படிங்கிற திரைப்படம் ஜீவா நடிச்சிருப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா 7 June 1974 வெளிவந்த திரைப்படத்தை கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கின திரைப்படம். கதாநாயகனாக ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருப்பாங்க. கூடவே வந்து லக்ஷ்மி, ஜெயபாரதி, ஜெயசுதா, லீலாவதி இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிகைகள் நடிச்சிருப்பாங்க. இன்னும் அப்படின்னா அன்றைக்கி இருந்த இளைய நடிகர்களுக்கும் நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் அன்னைக்கு வந்து இளம் நடிகராக இருந்த கமல்ஹாசன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட இந்த திரைப்படத்தோட கதை சுருக்கம் அப்படின்னா, ஒரே மனிதனாக இல்லாமல் இந்த படத்தில் பலவிதமான அடையாளங்களையும் பெயர்களையும் வச்சுக்கிட்டு வெவ்வேறு பெண்களுடைய வாழ்க்கையில் நுழைகிறாங்க. அவங்கள சுற்றி உருவாகிற சந்தேகங்கள், உறவுகள், ஏமாற்றங்கள் இதெல்லாத்தையும் கதை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகுது. இறுதியில் யார் அவர், அவருடைய உண்மையான அடையாளம் தான் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் அந்த கதையோட மிகப்பெரிய புதிராகவே அமைஞ்சிருது. இந்த கதையோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா, பிரபல மராத்திய நாடக ஆசிரியர் எழுதிய பிரல்ஹாத் கேஷவ் அட்ரே அப்படிங்கிற ஒரு நாடகத்தை தழுவி இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நாணவநிலை திரைப்படத்தில் மிகப்பெரிய பலமே வந்து அந்த திரைக்கதை தான். ஒரு மனுஷன் நிறைய தோற்றத்தில் நிறைய அடையாளங்களை வச்சுட்டு உண்மையிலே வந்து இவங்க யார் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ரசிகர்களோட மனசில் தொடர்ந்து போயிட்டே இருக்கிற விதமாக கே பாலச்சந்திர அவர்கள் வந்து இந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதிலும் குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் சீனில் இறுதி பகுதியில் வழக்கமாக முடிவாக இல்லாமல் பார்வையாளர்களே சிந்திக்க வைக்கிற வகையில் அந்த கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே அந்த படத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் டேவிட் ஆசீர்வாதம் அப்படிங்கிற கேரக்டரில் கதாபாத்திரத்தை பல்வேறு பரிமாணங்களில் காட்டிய ஜெமினி கணேசன் அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு. அதுக்காக 1975 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஒரு பாடலுமே ரசிக்கும்படியான பாடல்கள் தான். நாம் இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து ராதா காதல் வராதா அப்படிங்கிற பாடலை கேட்க இருக்கிறோம்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4964.

Igual. நேரம் 5:55 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். தங்க பதக்கம் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்திருக்கு. ஒரு சூப்பரான பாடல். இதுவரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1974 வெளியான திரைப்படங்கள் வந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன். நான் எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம். நன்றி நேர்களை. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு

நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் பதிவு புதுப்பிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கல்லேயில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ம் நாளான இன்று இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன் எடுத்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்சர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றிருக்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: இனிய மாலை வணக்கம் நேரிலே கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:03 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. நல்ல மனம் கொண்டவனை நேரம் சோதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது.

வெற்றி பெற வேண்டும் என நினைத்தால் முதலில் ஆணவத்தை விட்டுவிட வேண்டும். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

பொறுமை எப்போதும் கசப்பானதாகவே இருக்கும், ஆனால் அதன் பலன்கள் எப்போதும் இனிமையாகவே இருக்கும். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

0: நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: நேரம் 6:15. நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். உன் திறமை மீது நீ வைக்கும் நம்பிக்கையே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆயுதம்.

உன்னை நம்பி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 6:26 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6. முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் நம்மை முன்னோக்கி நகர்த்தும்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களே, நிறைவு பெற்றது பக்திமலை. இனி வாசிக்க கேட்கலாம் சேவை செய்திகள்.

நேரம் 6:15 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 சேவை செய்திகள். 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 20/8/2026 அன்று காலை 10 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முத்து அரங்கத்தில் வைத்து நடைபெற இருக்குது. எனவே தூத்துக்குடி மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட குறைகளை தெரிவித்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன ஐஎஸ் அவர்கள் செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அன்பே சிவன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர், இசையில் வைரமுத்துவரிகளில் கமல்ஹாசன், உதித் நாராயணன் குரல்களில் சொல்றேன். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:36 கேட்டுட்ருக்கிறீங்க. சேவை செய்திகள் தான் நிலை பண்பலை 102.6. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 5000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை 15/11/2026 உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமஹால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 6000005 என மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஐஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சி அப்ப விசில் திரைப்படத்திலிருந்து டி மானிசையில் நாம் முத்துக்குமார் வரிகள் ஹரிஷ் ராகவேந்திரா அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

6 மணி 42 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கிறீங்க சேவை செய்திகள் நிலைப்பண்புகளில் 102.6. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாதம் ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை 21/8/2026 அன்று காலை 10:30 மணி அளவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் 474 குளவனீர்புரம் திருவனந்தபுரம் சாலை பாளையங்கோட்டை திருநெல்வேலி வத்தி நடைபெற உள்ளது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் தங்களது கல்வி சான்று மற்றும் இதர சான்றுகளுடன் பங்கேற்று பயனடையலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறும் பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு முப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது. இம்முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலை நாடுனர்கள் மற்றும் பங்கேற்க விருப்பமுள்ள தனியார் நிறுவனங்கள் www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்தல் வேண்டும். வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெறவும் முகாமில் கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் குறித்து அறிந்து கொள்ளவும் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயன்பெறலாம். மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் www.tamilnadu.careerservice.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு செய்து அனைத்து போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள என திருமதி ஜெரிபாஜி இம்மானுவேல் உதவி இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருநெல்வேலி அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியப்ப எனக்கு 20 நோக்கு 18 படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6:48 நேரில் இருந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 சேவை செய்தியில் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகள் அடையாள எண் பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களிடம் பட்டா உள்ள அனைத்து விவசாயிகளும் விவசாய அடையாள எண் பெறுவதற்கான செயலியில் பதிவு செய்து வருகின்றனர். வேளாண்மை, உழவர் நலத்துறை மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து அரசு உதவிகள், பிஎம் கிஷான் திட்ட நிதியுதவி, பயிர்க்கடன், பயிர்காப்பீடு, உரமானியம் போன்ற விவசாயிகளுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் பெற விவசாய அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளின் நில உடைமை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வேளாண் அடுக்ககம் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தனி குறியீடு எண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், நில உடைமை விபரங்கள் ஆகியவற்றுடன் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தையோ அல்லது பொது சேவை மையத்தில் கட்டணமின்றியோ பதிவு செய்து விவசாயிகள் அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகள் அடையாள எண் பெறுவதற்கு இதுவே இறுதி வாய்ப்பாக உள்ளதால் விவசாயிகள் உடனடியாக அடையாளம் பெற்று பயனடைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுள்ளார்கள். ஏற்கனவே விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள ஒரு சில விவசாயிகள் தங்களது நிலங்களில் ஒரு பட்டா எண் மட்டுமே பதிவு செய்து அடையாள எண் பெற்றுள்ளனர். உதாரணமாக ஒரு விவசாயிக்கு 4 பட்டா எண்கள் இருக்கும் பட்சத்தில் 4 பட்டா எண்கள் இருந்தும் அவர் ஒரு பட்டாவில் உள்ள நிலத்தினை மட்டுமே பதிவு செய்து விவசாய பதிவு எண் பெற்றிருக்கலாம். அவ்வாறு உள்ள விவசாயிகள் தங்களது மீதமுள்ள நிலங்களின் விவரங்களையும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மூலமாக பதிவு செய்திட வேண்டும். பட்டா எண்கள் விடுபட்ட விவசாயிகள் அவற்றை பதிவு செய்வதும் அவசியமாகும். அடையாள எண் பதிவு செய்தல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்களை விவசாயிகள் அணுகி பயன்பெறலாம். விவசாய அடையாள எண் பெற்ற விவசாயிகள் நம்ம வயல் செயலி மூலம் தனது வயலின் சாகுபடி விவரங்களை மின்னணு பயிர் கணக்கீட்டில் பதிவு செய்யலாம். இச்செயலியில் ஆண்ட்ராய்டு செல்போனில் மட்டுமே செயல்படும்.

இச்செயலியின் மூலம் விவசாயிகள் தங்கள் செல்போன் மூலம் மின்னணு பயிர் கணக்கெடுப்பை தன்னார்வலர்களாக மாறி தாங்களே மேற்கொள்ளலாம். அதன் மூலம் மின்னணு பயிர் கணக்கெடுப்பை விரைவில் முடிக்க உதவுவதோடு விவசாயி பதிவு எண்ணில் விடுபட்ட நிலங்களை விவசாயி கண்டறியலாம். விவசாயி செயலியில் உள் நுழைந்தவுடன் அவருடைய விவசாய அடையாள எண்ணில் இணைக்கப்பட்டுள்ள நிலங்கள் உட்பிரிவுகளை பார்க்க முடியும். இதன் மூலம் ஏதேனும் நிலம் அல்லது உட்பிரிவு விடுபட்டிருந்தால் விவசாயிக்கு உடனடியாக தெரிய வரும். அவர் வேளாண்மை துறை மூலம் நில விவரங்களை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கலாம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜனேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ விண்ணர் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, இசையில் பா விஜய் வரிகளில் திப்பு, பிரேம் ஜி அமரன், ஸ்ரீவர்தினி குரல்களில் சுப்பிரண. பாடல் வந்துட்டு இருக்கே கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1595 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 19/8/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் பவுர் சித்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம் உலக மனிதாபிமான தினம் மற்றும் உலக புகைப்பட நாள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா. 10:02 BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிகழ்வுகள். 10:12 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:02 மணித்திருநாடு மாமிடி பள்ளி தெலுங்கானா. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கிறதுல யாரு கில்லாடி. 1:00 நலம்தானா, முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். ஒன்றைந்துக்கு தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் சீந்தில் கொடியின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2:00 குக்கு, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். அக்குபஞ்சர் மருத்துவமும் வாழ்க்கை முறையும் நேர்முகம் பங்கேற்பவர் அக்கு ஹிலர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் பக்கங்கள் பேசும் பருவங்கள். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6
0: நேர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 7 மணி, நேரில் எழுந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். உங்களோட கட்டளையில் நான் உங்களுக்கு கடையம் ஞானம். இன்றைக்கி அறிவியல் தகவல்கள் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீடுகளில் வந்து நம்ம வந்து டெய்லி சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, கேஸ் சிலிண்டர், எல்பிஜி கேஸ் சிலிண்டர். அதை பற்றின சில சுவாரஸ்யமான வியப்பூட்டக்கூடிய அறிவியல் தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. வசீகரா திரைப்படத்திலேருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பா விஜய் வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில்

0: மற்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஏழு மணி ஆறு நிமிஷத்தில் நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கீங்க. அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான். ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டரை பற்றின தகவல் தான் இது வந்து தெரிஞ்சுக்க போகிறதா சொல்லியிருந்தேன். இயற்கையான நிலையில் வந்து அந்த எல்பிஜி வாயுவுக்கு எந்த ஒரு நிறமோ அல்லது வாசனையோ வந்து கிடையாது. ஆனால் எப்படி இந்த கேஸ் லீக் ஆகும் மட்டும் அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் நமக்கு வரலாம். அதாச்சும் இப்போ கேஸ் லீக் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விபத்துகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக கேஸ் தயாரிக்கணும் அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள்லேயே ஈத்தைல் மெர்காஃப்டன் அப்படிங்கிற ஒரு வலுவான வாசனுடைய ரசாயனத்தை இது கூட வந்து சேர்க்குறாங்க. இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு அழுகிய முட்டையோட ஸ்மெல் மாதிரியோ இல்லை முட்டைகோஸ் இந்த மாதிரியான வாசனை மூலமாகவோ தெரிகிறதுனால நம்ம வந்து கேஸ் லீக் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த விபத்துகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சொக்கத்தங்கன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பா விஜய் வரிகளில் கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் உன்னிமேனன் குரல்களில்

ஏழு மணி 11 நிமிடத்தில் அறிவியல் தகவல் தான் கேட்டிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. உண்மையிலேயே சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? கேஸ் கிடையாதுங்க, அது வந்து ஒரு லிக்யூட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு திரவம் தான் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த சிலிண்டரோட பேரிலே திரவமாக்கப்பட்ட லிக்யூஃபைடு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது. ஏன் அப்படின்னா அதிக அழுத்தத்தோட காரணமாக இந்த கேஸ் சிலிண்டருக்குள்ளே திரவ வடிவில் வந்து கேஸை வந்து சேமித்து வச்சுருப்பாங்க. நான் அது வந்து ஒரு ப்ரெஷர் மூலமாக தான் அந்த திரவம் வந்து இருக்கும். நாம் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காக அந்த சிலிண்டர் வால்வை திறக்கும் போது அதோடைய அழுத்தம் குறைஞ்சி அது என்ன ஆகிருது, திரும்பவும் ஒரு வாயுவாகவே வெளியே வந்து நமக்கு வந்து அடுப்பெல்லாம் எரிய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். 1 லிட்டர் திரவநிலை எல்பிஜி வாயுவாக மாறும்போது அது வந்து வளிமண்டல அழுத்தத்தில் 250 லிருந்து 270 மடங்கு அதிக கொள்ளளவை கொண்ட ஒரு வாயுவாக வந்து விரிவடையுது. இதுதான் மிக குறைந்த நிலமுள்ள சிலிண்டருக்குள்ள அதிகப்படியான எரிபொருளை திரவ வடிவில் அடைக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ பாடலை கேட்டு வந்துடலாம். தித்தி விதி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் குரல்களில்

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6.

7 மணி 11 நிமிடத்தில் அறிவியல் தகவல் தான் கேட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 சிலிண்டரில் கேஸ் இருந்தால் தான் வந்து எதாவது தப்பாக வந்து கையாளும் போது வெடிச்சிடும் ஆபத்து அப்படின்னு நினைப்போம். ஆனால் எம்டி சிலிண்டர் தானே, அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அதுலேயும் சில ஆபத்துகள்லாம் இருக்குது. இந்த எம்டியாக இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர்களை வந்து நம்ம காலியாயிடுச்சுன்னு சொல்லி மாற்றுவோம், அதில் வந்து முழுமையாக அந்த கேஸ் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த எரிவாயுவோட நீராவி வந்து மிச்சம் வந்து அதில் இருக்கும் எப்படின்னாலுமே. ஸோ அதையும் நம்ம தப்பான விதத்தில் கையாளும் போது விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலிண்டரில் வந்து எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கூட ஒரு ரொம்ப ஈஸியான வழிமுறைகள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடைக்கருவில தான் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அறிவியல் பூர்வமான இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா சிலிண்டரோட பக்கவாட்டில் வெதுவெதுப்பான நீரை நம்ம ஊற்றணும். சில நொடிகள் கழித்து சிலிண்டரை தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ் இருக்கக்கூடிய பகுதி வந்து தொடுறதுக்கு வந்து ரொம்ப ஜில்லு ஜில்லு ஜில்லு அப்படின்னு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். காலியாக இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி வந்து வெதுவெதுப்பாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சதுனால இந்த வித்தியாசம் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தம் திரைப்படத்திலிருந்து தேவாயிசையில் வாலி வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில்

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு மணி 26 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சி.

நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அறிவியல் தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இப்போ தூள் படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பா விஜய் வரிகளில் உதித் நாராயணன் சௌமியா ராவ் குரலில் சொல்லப்பட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இஷ்டம் நேர்களே, நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். அடுத்த அறிவிப்பினும் சில நொடிகளில். நேரம் 7:10 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் ஆசை ஏஞ்சல். ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல்

மற்ற திரைப்படம் இதையெல்லாம் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 627-0002 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வைங்க. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலி மரியதாஸ், திருப்பதி, கரம்பை பொட்டல், பாண்டி, மேரி, ஆழ்வார் துல்கப்பட்டி, தாவீது, கனகராஜ், மணிகண்டன், அப்புறம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன், இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஏழு மணி 37 நிமிடத்தில் ஆசையஞ்சல் கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க வீரநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, லட்சுமிபுரம், சந்திரன், மாரியம்மாள், சேது, எலிசபெத், கொடியங்குளம், ஜெயச்சந்திரன், மஞ்சுளா, கார்குறிச்சி, கிருஷ்ணன், சரோஜா, மூலக்கரைப்பட்டி, ரவி, குமுதா, அப்புறம் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன்கரிசல், சந்திரபோஸ், சுஜன், இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக முதல் மரியாதை படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:42 நிமிடத்தில் ஆசேஞ்சலில் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, வாகையூர், ராக்கெட் ராமசாமி, சரோஜாதேவி, சங்கராபுரம், பொன் சீனிவாசமூர்த்தி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், அப்புறம் டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமி இவங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக கீதாஞ்சலி படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 7:42 ஆசைஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, நெல்லை டவுன் கல்லணை நடராஜன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக பாரத விலாஸ் படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

ஏழ்மணி 84 இடத்த கேட்டுருக்கீங்க. ஆசையஞ்சல் நிகழ்ச்சி தான் நிலப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துடும். நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பீக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஜாதிமல்லி படத்துலேருந்து உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டுருக்கு.

நேர்களை நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி. இன்று இரவு 8:50 குக்கூ நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பப்பலன் நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443336794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை குக்கூ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்

தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைவிரல் ரேகை பதிவு, கருவழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேது பந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாநில அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை வழங்குவது அரசு போக்குவரத்துக் கழகங்களின் மிக முக்கியமான கடமையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹுடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் நேர்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலாம்

வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்க ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் ரொம்ப பிடிச்ச திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவல் சார். நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் கேட்டுருக்குறாங்க, திசை நிலையிலிருந்து ஜெயந்தி சுரேஷ். யூத் படத்துலேருந்து சந்தோஷம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: என் ஆச ராசாவே என்ற திரைப்படத்திலிருந்து மாமர குயிலே மாமர குயிலே என்ற பாடலை இரவு வணக்கத்துடன் கேட்பது சிந்து பூந்தரை முருகன். நன்றி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: எட்டு மணி 11 நிமிடத்துல

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மருதகுலத்திலிருந்து வீரபாண்டியன், கிழக்கு வாசல் படத்திலிருந்து பச்சைமலை பூ அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
3: பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எட்டு மணி 22 நிமிடத்துல குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுருச்சிங்க ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ஆலங்குளத்திலேருந்து கனி ரவி கேட்டிருக்கிறாங்க. ஆனந்த கும்மி படத்துலேருந்து ஒரு கிளி உருகுது அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:21 இடத்துல குக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ். பரம்பரை படத்திலிருந்து வயக்காடு பாடல் வேணும். நன்றி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எட்டு மணி 13 நிமிடத்தில் குக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. இனாம் கரிசல்குளத்திலிருந்து ஜெயதுர்கா, பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து மலரே ஒரு வார்த்தை அந்த பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:19 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வைக்கால்பட்டியிலேருந்து அருண்மூர்த்தி கலையரசி. சின்ன திரைப்படத்துலேருந்து உச்சந்தலாம் அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எட்டு மணி 45 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி சங்கிட்டு இருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுருக்காங்க. சாம்பூர் வடகரையிலேருந்து ஐயப்பன், அப்புறம் கட்டேரிப்பட்டியிலேருந்து சுரேஷ், ரெண்டு பேரும் கேட்டுருக்காங்க. அரண்மனை கிளி படத்துலேருந்து ராத்திரியில் பாடும்பட்ட அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6.
2: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. டவுன்லேருந்து மிருதுனா, நினைத்தேன் வந்த படத்துலேருந்து உனை நினைத்து அந்த பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:56 இடத்துல குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்துகிட்டு பாடல் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பாடல் கொடுக்கல, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். காவூர் முருகன், கேடிஸ் நகர் ராதா, புதுக்குடி சங்கர், கமலேஷ், திலீப், தூத்துக்குடி பாலகிருஷ்ணன், கீழச்சொண்டை பிரம்மசக்தி, செல்வராஜ், செல்வன், முத்துச்செல்வன், முத்து பாலகிருஷ்ணன், திருவனந்தபுரம் குமார், ஆழ்வார் திருநகரி முத்துசாமி, மீனாட்சிபுரம் யாழினி, சுபயாபுரம் ராஜாத்தி, ஆனந்த்ராஜ், அசோக்குமார், புதுக்கோட்டை ரஞ்சனா, விக்னேஷ், ஆலங்குளம் சத்யாசுகுமார், உடையம்பளி பால்ராஜ், ரெட்டைக்குளம் வேலரசன், இன்பரசன், வென்சியா, முக்குடல் காஞ்சனாதேவி, பழையப்பேட்டை நல்லையா, பாளையங்கோட்டை முருகன், அம்பலம் தாமஸ், ரங்கநாதபுரம் வி மணி, திலகவதி, கோபி, சரவணகுமார், கட்டேரிப்பட்டி காவியா, இவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவேறலாக மேலப்பாளையத்திலிருந்து ஹுசைன் கேட்டிருக்கிறாங்க. உயிரை படத்திலிருந்து நெஞ்சு நிலை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

நேரம் 9 மணி. நேர்கள் எழுந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நேர்கள் இந்த அரை மணி நேரம் கேட்டு ரசிக்க இருப்பது இடைவிடாத இசைமலை.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
4: இது 102.6.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 9:30 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சரல். இன்றைக்கி இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் மடல் ஏறுதல், அதை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி ஆர் மகாலிங்கம் குரல்களில்.

இரவு வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேரம் 9:30 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கிய சரல். இன்றைக்கி இலக்கிய சரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் மடல் ஏறுதல், அதை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி ஆர் மகாலிங்கம் குரல்களில்.

9:34 நிமிடத்தில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 சங்க இலக்கியங்கள் மடல் ஏறுதல், அதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறதா சொல்லியிருந்தேன். மடல் ஏறுதல்னா என்ன அப்படின்னா, ஆண்மகன் ஒருவன் தான் விரும்பிய பெண்ணை மணப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று தான் மடல் ஏறுதல். காதல் நிறைவேறாது, கைவிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அவன் தன்னுடைய காதலை ஊரறிய வெளிப்படுத்துறது, இல்லைனா தன்னுடைய காதலை உணர்த்தக்கூடிய அந்த நிலை தான் மடல் ஏறுதல். ஏறிய மடல் திறம் இளமை தீர்திறம் தேறுதல் ஒளிந்த காமத்து மிகுந்த மிக்க காமத்து மிடலோடு தொகையிச் செப்பிய நான்கும் பெருந்தினை குறிப்பே அப்படின்னு தொல்காப்பியம் மடல் ஏறுதலை பற்றி தெளிவாக கூறுது. பனங்கருக்கால் செய்யப்பட்ட குதிரை வடிவிலான ஒன்றில் தலைவியின் படம் மற்றும் பெயரை எழுதி எருக்கம் மாலை போன்றவற்றை அணிந்து அதன் மேல் ஏறி ஊர்வலம் செல்வது, இரத்தம் கசியும் அளவுக்கு தன்னை வருத்தி உயிர் விடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுறது தான் மடல் ஏறுதல். மடல் ஏறுதல் அப்படிங்கிறது காதலில் தோல்வியுற்ற ஒருத்தர் தன்னுடைய காதலை ஊரறிய செய்து தலைவியை வந்து எப்படியாவது அடையலாமா அப்படிங்கிற மாதிரி அதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு இறுதி முயற்சியாக வந்து பார்க்கப்படுது. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ அன்பேவா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுசனாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:40 இலக்கிய சொல் நிகழ்ச்சி சங்க கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 இன்னைக்கு இலக்கிய சொல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்கள் மடல் எறுதல் அதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். மடல் ஏறுதல் அப்படிங்கிறது தலைவிக்காக தலைவன் பண்ணக்கூடிய ஒரு செயலாக தான் வந்து இருந்திருக்கு. ஆனால் பெண்கள் யாருமே மடல் ஏறலை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தான் பெரும்பாலும் மடல் ஏறியிருக்காங்க. அதுக்கான காரணமும் இருக்குது. மடல் ஏறுதலுக்காக தலைவன் தனது நாணம் மானத்தையும் விடுகிறான். அவன் மடல் ஏறி ஊர் வீதிகளில் வரும்போது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவனுடைய துன்பத்தை பார்த்து வருந்துறாங்க. அவனுடைய துன்பத்துக்கு காரணமான அந்த தலைவியை வந்து எல்லாரும் வந்து பழிக்கிறாங்க. அவனுடைய துன்பத்தை போக்குறதுக்கான ஒரே காரணம் அவனை வந்து தலைவியோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. இதுக்காக தான் மடல் ஏறுதல் வந்து நடைபெறுது. அச்சமும் நாணமும் மடமுறும் முந்துறுதல் நிச்சமும் பொறுக்குரிய என்ப அப்படிங்கிற பாடலில் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஆண்கள் தான் மடல் ஏறுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பெண்கள் வந்து ஏன் மடல் ஏற மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் அச்சம் மடம் நாணம் போன்ற பண்புகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க தங்களுடைய குணத்தை மறைச்சி அடக்கத்தோடு இருக்கும் இயல்புல இருக்கிறவங்க. அதனால் பெண்கள் மடல் ஏறுதல் அப்படிங்கிறது இல்லை. மடலேறுதலுடைய முதல் நிலையே நாணத்தை விடுறது தான். மடலேறுதல் வந்து அப்போ வந்து ஒரு இழிவான ஒரு செயலாகவே வந்து பார்க்கப்பட்டிருக்குது. எத்தினை மருங்கினும் மகடு மடன்மேல் பொற்புடை நெறிமை இன்மையான அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் பெண்களுக்கு மடலேறும் நிகழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. நம்ம நிகழ்ச்சியிலேருந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. தேனிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜா ஜிக்கி குரல்களில்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:45 இலக்கியச்சொரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 சங்க இலக்கியங்களில் மடல் இருதல், அதை பற்றி தான் இலக்கியச்சொரல் நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்ருக்குறோம். மடல் அப்படிங்கிறது பனைமரத்தோட மட்டையால் செய்யப்பட்ட குதிரை மாதிரியான ஒரு உருவம். மடலோட இருபுறமும் கூர்மையான முட்கள் நிறைஞ்சிருக்கும். அதை பொருட்படுத்தாமல் காதலால் வாடும் தலைவன் அந்த மடலை அழகாக அலங்கரித்து ஊருக்குள் வருவான். ஊர் சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை கைத்தால் அதை இழுத்து செல்ல தலைவன் அப்படியே தெருக்கல்ல வந்து பவனி வந்துட்டுருப்பான். மடல் குதிரைக்கு மலர் மாலை அணிவித்து அதோட கழுத்தில் மணி கட்டி தொங்க விடுவாங்க. அதோட உடல் முழுவதும் துணியால் போர்த்தி அலங்கரிப்பாங்க. தலைவன் தன்னுடைய உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கிட்டு மயில் இறகுகள், பூளை மலர், ஆவிரை மலர், எருக்க மலர் மாலை, எலும்பு மாலை இதெல்லாம் அணிஞ்சுக்குவான் அப்படிங்கிறதையும், மாவன் நுணர்மின் மடலென்று மற்றவை பூவல்ல பூளை யுளிங்கையோ உயர்ந்த புனைவரை இட்ட வயங்குதார் பீலி அப்படிங்கிற அந்த பாடல் வந்து குறிப்பிடுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து வேதா இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சௌந்தரராஜன் குரலில்.

9:50 இலக்கச்சாரல் நீங்கள் சங்கேற்றிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 சங்க இலக்கியங்களில் மடல் ஏறுதல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மடல் ஏறுதலில் பயன்படுத்தக்கூடிய மலர்கள், பிறர் பயன்படுத்த தயங்கக்கூடிய மலர்களான எருக்கம்பு, பூளை மலர், இதைத்தான் வந்து தலைவன் வந்து பயன்படுத்துகிறான். எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது வந்து பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு யுக்தியாகவும், இது மூலமாக தலைவன் தன்னுடைய காதலை ஊரறிய செய்து அதை நிறைவேற்ற செயல்படுகிறான் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான மலர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. மடல் அப்படிங்கிறது கூந்தல் பனைமரத்தின் மடல்களால் செய்யப்பட்ட ஒரு குதிரை மாதிரியான அமைப்பு. நற்றினை மடலை நன்மா அப்படின்னும், பெண்ணை வந்து மடல் அப்படின்னும் சொல்லி குறிப்பிடுது. விந்தலை பெண்ணை விளையல் மாமடல், பொன்னுயிர் ஆவிரை புதுமலர் மிடைத்த, பன்னூர் மாலை பனைப்படு களிமா அப்படிங்கிற பாடல் வந்து கூறுது. மடல் ஏறுதல் வந்து தலைவனுடைய பரிதாபகரமான நிலையை ஊர் மக்கள் வந்து இறக்கப்பட்டு பாவப்பட்டு பேசக்கூடிய ஒரு விதமாகவும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் அதை வந்து ஒரு கேலி கூத்தாகவும் வந்து பார்க்குற மாதிரியான நிகழ்வுகளாக இருந்திருக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ பாடல் கேட்டு வந்தெல்லாம் சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

9 மணி 55 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க இலக்கியச்சரல் நிகழ்ச்சி. தான் நிலைப்பண்பலை 102.6 இலக்கியச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இலக்கியச்சரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் மடலேறுதல், அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறக்காக எந்த அளவுக்கு வந்து தலைவன் வந்து போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் உள்ள உங்களோட காற்றலை இணைந்திருந்தேன் நான் உங்களுக்கு அடைய ஞான விஷயம். நிகழ்ச்சி நிறைவாக இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா குரலில் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேரம் 10 மணி, நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவல் சார். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம். வணக்கம், நீ எப்படி தான் இருக்கீங்க?
1: வணக்கம். ஆமாம் இருக்கு சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் இருந்து பேசுறேன்.
0: உங்க பேரு?
1: நீதானே அந்த குயில். பாடல், பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது, அட பூத்தத யாரத பார்த்தது, மேல போட்ட தாவணி. அந்த சினிமான பாட்டு
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: சரி சார், நன்றி.

0: 10 மணி 6 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: லாலாட்ருப்புலேருந்து போகுமாரி.
0: ஆ
1: நல்லா
0: சொல்லுங்கள்.
1: இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடம் வேணும்?
1: எங்கள் முதலாளி படத்துலேருந்து
0: ம்
1: வரும் முதலாளி என்ற பாட்டு கொடுங்க.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட விஷயத்தில் வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: பத்து மணி 11 நிமிடத்தில் கேட்டுருக்கீங்க சுகமான வரங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல தொலைபேசி மூலமாக கேட்டுருச்சிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நலமா
2: இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ஆணிவேர் படத்துல இருந்து நான் தான் நீ ஒரு புது கவிதை என் எண்ணங்கள் நான் எண்ணிய வண்ணங்கள் அந்த பாட்டு கொடுத்துருக்கீங்க.
2: கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து வந்து
3: நன்றி நன்றி நன்றி.

0: பத்து மணி 17 நிமிடத்தில் கேட்டிருக்கீங்க சுகமான நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்குநேரிலிருந்து கணேசன்
0: ஆ,
1: பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து போகுதுங்கிற பாடல் கொடுங்க சார்.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்து மணி 22 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார்.
2: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மதுரை ஜவஹர்புரத்துலேருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆன்சனி.
2: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
3: ரிஷிமூலம் திரைப்படம் சார், ஞான விஷயம் சார். அதில் வந்து இப்போ நேரமிதி நேரமிதி என்ற பாடல் சார். நன்றி சார், தேங்க்யூ.
2: நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
3: நன்றி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்து மணி 28 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில்

0: நேயர் வணக்கம் வணக்கம். இனிப்பு தான்
1: ஹலோ
0: இருக்கீங்க,
1: ஹலோ, எங்க அன்பான அறிவிப்பாளருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராணியிலிருந்து மாறி
0: உங்களுக்கு என்ன படம் வேணுமா?
1: சிவா படத்திலிருந்து மாப்பிள்ளை சினிமா முறைக்காதே மச்சான் சொன்னா கேளுங்க பாத்து.
0: நீங்கள் கேட்ட படத்தில் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசத்தோடு வந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.
2: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். இந்த ஊரில் பல பேரை பார்த்து
3: புட்டேன்.
2: சபாஷ். நாவீரசூர
4: அடிக்கதுவா?
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
3: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: சாரு
3: சாரு
2: எதுக்கும்
3: எதுக்கும்
2: துணிஞ்ச வண்டா
3: துணிஞ்ச வண்டா.
2: யாரடா டா போடுறீங்க?
3: யாரடா போடுறீங்க?

0: கட்டி மேடம் கட்டி மேடம்.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பத்து மணி 35 நிமிடத்தில் சுகமான ராங்கில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: சின்ன ஒரு பட்டிலேருந்து அந்தியிலே வேணும்.
3: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து இருந்துருங்க.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்து மணி 41 சுகமான ரங்கள் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பான ஞான வில்சன் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து அமராவதி படத்துல இருந்து தாஜ்மஹால் தேவையில்லை அண்ணமே அண்ணமே அந்த பாடல் கொடுத்துருக்கீங்க.
2: கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட சித்தர் வந்து.
3: நன்றி.

0: 10:45 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் புதுக்குடியிலிருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: ஆனந்தராகம் படத்துல இருந்து கண்ணன் மனம் என்னவோ கண்டு வா சென்றல் அந்த பாடல்.
0: கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: 10:50 சுகமான வராங்க. நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கீரனூர் கணவதி, இரவு வணக்கம்
0: வணக்கம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? எனக்கு வைகைக்கரை காட்டையில் உள்ள ஒரு உற்சாவில் இருந்து
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து இருந்துருங்க.
1: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி.

0: 10:56 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் புதுக்குடியிலேருந்து தப்பாகவல்லி ஜெயந்தின்னு பேசுகிறேன் சார்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: எனக்கு வந்து நடிகன் இந்த படத்துலேருந்து எங்கே நிம்மதி நிம்மதி என்ற பாட்டு வைங்க சார்.
0: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து இருந்துருங்க.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் 11 மணி 1 நிமிடம். நேரில் கேட்டுருக்கீங்க சுகமான ராங்கல் நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியின் நிறைவான நேயர். வணக்கம் வணக்கம், எப்போ தான் இருக்கீங்க?
1: வணக்கம், லைன்ல இருக்கு சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் வீரமுருளூர்.
0: உங்க பேர்?
1: முருகன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தாயக்கத்த தனியின் படத்திலே இருந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: தேங்க்யூ சார்.

0: ரசமல்லி.
1: நேயர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது நாம் கேட்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் ஷங்கர் குரு படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: on the 23rd of this month. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஆனந்தம், தீனா ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் ஒலிப்பது ஆனந்தம் படத்திலிருந்து பாடல்கள்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆஷீஷ் பி ஏப்ரஹாம். BRICS Nations has reiterated their commitment to strengthening collaboration on environmental protection and sustainable

செய்யும் தத்த செய்யும் தா செய்யும் தத்த செய்யும் தா தை தை தடி தை தை தை தை தடி தை தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தித்தகம் தித்தகம் தித்தகம் தித்தகம் தித்தகம்

கொஞ்சே குத்த கொஞ்சே குஞ்சன்ன குத்த கொஞ்சன்ன குண்டிடி குத்த கொண்டிடி குத்தரை தக்க தக்க தரகிடுதும் தரகிடுதும் தத்யம் தத்யம் குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி குத்தக்கடி.

தகஜம் தான் தகஜம் தான் தகஜம் தான் தகஜம் தான்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை பெரிய எடுத்து பெண் பார்மகளே பாராகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மங்கிக் கொடியாடு துள்ளும் வாலிபம் ஏங்குது இணையுது இளமையின் புகழ் பாடு.
1: Oh my God.

இதுவரை உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இனி தொடர்வது அலைகள் என்ற படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் எஸ் ஜானகி குழுவினர்.

ஒழித்து கொண்டிருப்பது குலாம் தஸ்தகிர் கான் அவர்களின் சிதார் இசை, அதனைத் தொடர்ந்து ரமேஷ் பிரேம் அவர்களின் சித்திரவீணை இசை ஆகியவை கேட்க இருக்கிறோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதி தாளம்.

பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம். இந்நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜியும் வெங்கடேஸ்வரன் அவர்களின் நாகஸ்வரிசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விருத்தமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி நீயே துணை எனத் தொடங்கும் பெரியசாமி தூரன் இயற்றிய கீர்த்தனை. கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகதபு சனஹுல என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹிந்துருள வசந்தம் ராகம் ஆதிதாளம்.

இந்த குரல்கள் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், விஜயாமணி ஆகியோர்.

நேரம் 5:20. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் ராஜமுக்தி. குரல் ML வசந்தகுமாரி.

நிகழ்ச்சியில் அடுத்து நவீன சாரங்கதாரா என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் குழுவினர்.

நல்ல தம்பி என்ற படத்திற்காக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் எம்எல் வசந்தகுமாரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் மீரா என்ற படத்திற்காக MS சுப்புலட்சுமி அவர்கள்.